ஒலித்து பாடல் அது ராஜா திரைப்படத்துக்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் கேட்டுட்டு வந்திருக்கின்றோம். கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அழகான ஒரு புத்தமதி ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு பார்த்து கொண்டிருக்கின்றோம். வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை அதிகாலை பொழுதோடு கிடந்திருக்கின்றோம். நேரம் 5:49 கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக வணக்கங்களோடு கிடந்திருக்கிறாரு. தேகவழை ஷாலினி வந்திருக்கிறாங்க. இதே போன்று அன்பான இனிய காலை வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடுகின்ற சுபகாரியங்களில் இணையும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அக்கழுவான விஜயகாந்த் சொல்லிருக்கிறாரு, அன்பான வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பாடல் அருமையாக இருக்கிறது. பொன்னம்பலம் வந்திருக்கிறாரு மயிலம்பலியிலிருந்து. இதே போன்று இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஆரம்பதியிலிருந்து ரத்தினம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க பெரிய நீலாவணி கிருஷ்ணா. இதே போன்று சந்தோஷமான வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நானும் இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதன் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு ராஜா அக்கரைப்பட்டு பாப்டேலர் நிஷார். அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு செல்வத்துறை நந்தகுமார். அன்பான காலை வணக்கம் சொல்லி வள்ளுவத்திலிருந்து வந்திருக்கிறாங்க கரோலின் ஆகாஷம். அன்பான காலை நேர வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க பிரசாந்த் நாயக். அன்பான காலை வணக்கம் இப்படி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு ஹட்டன் நவீன். ப்ரோக்ராம் சூப்பர். இனி காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இனி காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கோபால் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தயாளன். இனிய காலை வணக்கம் கன்னியா மஹரூப் நகர் நசூரும் இணைந்திருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் உங்கள் வசந்த தென்விடிகள் நிகழ்ச்சியோடு.

வசந்தத்தின் விடையல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிரமதி காலை 6:08 கொண்டிருக்கின்றது. ஒரு புதியொரு நாளோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம். திங்கட்கிழமை அதிகாலை பொழுது நீங்களும் உங்களுடைய நல்ல பல விஷயங்களோடு தொடர்ந்தும் என்னோடு பயணிக்கலாம். அழைப்பேற்படுத்துங்க 0111-2775-0001, அதே போல 0111-2775-1111 அழைப்பேற்படுத்தலாம். ஃபேஸ்புக் கூடாகவும் இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இனி காலை வணக்கம் கொழும்பு இந்து ஸ்டீவன் டெய்லர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. குஞ்சாங்கனி அசுரத்தின் வந்திருக்கிறாரு. இதே போல அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ் அன்பான காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இன்று 42வது பிறந்த நாளை கொண்டாடும் குமார் பவானி, பழையூர் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் அருள் பெற்று வாழ வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு சந்தோஷமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கொஸ்லாந்தை சேர்ந்த கிருஷ்ணகாந்தி வந்திருக்கிறார். இனிய காலை வணக்கம் சொல்லி ஹயக்கன்பான இனிய காலை நேர வணக்கம். அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜு, துர்கா, ரூபி, நிதுக்ஷன், சிந்துஜா மற்றும் உறவுகள் வசந்தம் சொந்தங்கள் எல்லாருக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவன் வந்திருக்கிறாங்க வாழ்த்துக்கள் சொல்லி. அன்பான இனிய காலை வணக்கம் சிஸ்டர், நானும் மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கு. நின்பலாம் கூட அவனாஸ் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சொல்லி போனாக்களை ஜேசு வந்திருக்கிறாங்க. வணக்கம் இனிய காலை அப்படின்னு சொல்லிட்டு பருத்தி துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் சொல்லிட்டு பண்டாரவலை வினோதன் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலை வணக்கம் சௌதரி, நானும் நிகழ்ச்சி கற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிமால் குமார் வந்திருக்கிறாரு. மனைவி ராதா மற்றும் மகன் மாட் எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக்கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. முருகேஷ் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சொல்லி எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து மனிதர்களும் சிந்தத்தின் விடிகள் நிகழ்ச்சியோடு

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன். இன்று 2026 மே மாதம் 18 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுப வழிகளாக நல்ல நேரம் 11:53 1:23 வரை, எமகண்டம் 10:23 11:53 வரை, ராகுகாலம் 7:23 8:53 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம்.
1: மேஷம் நலம், ரிஷபம் சினம், மிதுனம் உற்சாகம், கடகம் நிறைவு, சிம்மம் முயற்சி, கன்னி சினம் துலாம் நன்மை, விருச்சிகம் உயர்வு, தனுசு புகழ், மகரம் சுகம், கும்பம் அமைதி, மீனம் பொறுமை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் நலம், ரிஷபம் சினம், மிதுனம் உற்சாகம், கடகம் நிறைவு, சிம்மம் முயற்சி, கன்னி சினம் துலாம் நன்மை, விருச்சிகம் உயர்வு, தனுசு புகழ், மகரம் சுகம், கும்பம் அமைதி, மீனம் பொறுமை.
0: இவை இன்றைக்கு நாளுக்கான ராசி பலன்கள்.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகவும் 102.6 102.8 அலைவரிசை நூலாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று மே மாதம் 18ஆம் தேதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக ஸ்ரீலங்கா நியாயலன்ஸ் நிறுவனத்தினுடைய விசேடமான அறிவித்தல் ஒன்று வெளியாயிருக்கிறது. அவர்களுடைய ஐக்கிய அரபு எமிரகத்தினுடைய நிறுவனம் ஒன்று செலுத்த வேண்டிய பணம் தொடர்பான விடயத்தில் இப்போது மோசடி இடம்பெற்றுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஹேக்கர்கள் அதன் பணத்தினை கையகப்படுத்தியிருப்பதான தகவல் முக்கியமாக இருப்பதற்கான அதனை உறுதிப்படுத்தி ஸ்ரீலங்கா நியாயலன்ஸ் நிறுவனம் நேற்று விசேடமான அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கிறது. அதேபோல மக்கள் வங்கிக்கு கிட்டத்தட்ட 656 மில்லியன் நிதி இழப்பு ஏற்பட்டுவதாக நேற்று ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகிறது. அது குறித்தும் மக்கள் வங்கி விசேடமான சில விடயங்களை தெரிவித்திருக்கிறது. மேலதிக வாடிக்கையாளர்களுக்கு மேலதிகமாக பணம் வழங்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவர்களும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அது குறித்த செய்தியும் முக்கியமாக இருப்பதற்காலம். அதே போல மத்திய வங்கியினுடைய நிதி நிலைமை தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி குறிப்பாக அரசாங்க நிதி சார் குழு தொடர்பான விவாதத்தின் போது பேசப்பட்டதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல இந்த எரிபொருள் விலை தொடர்பான விடயத்தை மையப்படுத்தியும் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. சர்வதேச நாணயத்தினுடைய 5ஆம் மற்றும் 6ஆம் கட்ட மீளாய்வு எதிர்வரும் 27ஆம் தேதி இடம்பெறப்போவதான இன்னும் ஒரு தகவலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல நீதிமன்றத்தின் தொடர்புடைய செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். இந்த ஆன்டிஜென் தொகுதிகள் இறக்குமதி தொடர்பான விவகாரத்தில் கொரோனா காலத்தில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பாக சிஐடி விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக இன்னும் ஒரு பிரதானமான செய்தியும் இருப்பதை காணலாம். அதேபோல மல்வானை இருக்கின்ற உரிமை யாரும் உரிமை கோராத வீடு தொடர்பான விவகாரத்தை மையப்படுத்தி அங்கு இப்போது பல்கலைக்கழக மாணவர்களை கையகப்படுத்தி இருக்கிறார்கள். அது குறித்தான ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று இன்று தினம் பிரதமர் தலைமையில் இடம்பெறப்போவதான செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதேபோல இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் நேற்று தினம் வவுனியாவில் இடம்பெற்று அதில் பல்வேறு காரசாரமான சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாகவும் உட்பூசல்கள் தொடர்பான விடயங்கள் குறித்தும் அதேபோல அங்கு எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பான செய்திகள் குறித்தும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதேபோல இப்போது நாட்டை அண்மித்த பகுதியில் காணப்பட்ட தாளமுக்க நிலை வலுவிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகிறது. வலுவிழந்த திணைக்களம் தெரிவிக்கிறது. போதிலும் சில பகுதிகளில் மழை பெய்வதற்கான சாத்தியப்பாடுகள் குறித்தும் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மீனவர்களுக்கான பச்சை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் நீரில் மூழ்கி 3 பலியாகியிருக்கிறார்கள். நேற்று தினம் சம்பவம் பதிவாகியிருக்கிறது. அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். வனவாசல் ரயில் விபத்து தொடர்பான விடயங்களில் இப்போது பல தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. எனவே இந்த சம்பவத்து தொடர்புடைய 2 கைது செய்யப்பட்டார்கள். தண்டவாளத்தில் ஆணிகளை கலட்டி விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக கிட்டத்தட்ட இதற்கு ரயில்வே சமிஞ்சி திணைக்களத்துக்கு 2 மில்லியனுக்கும் அதிகமான ரூபாய் நட்டு ஏற்பட்டிருக்கிறது. ரயில்வே திணைக்களத்துக்கும் பாரிநட்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளிலும் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெறுகிறது நாட்டின் பல பகுதிகளிலும். அது குறித்தான செய்தி குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற தீநகரன் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம். 3ஆம் தரப்பு ஊடுருவி 974,000 திர்ஹாம் மோசடி. துபாய் சென்னை அலுவலகங்களில் நிதி முறைகேடு குறித்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவிப்பு என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் பிரதானமான செய்தியாக இந்த வீரகேசரி பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல ஏனைய பத்திரிகைகளில் தொடர்பான செய்திகள் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். ஏற்கனவே தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் தொடர்பான கருத்தொன்றை பதிவிட அந்த சம்பவம் குறித்து இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக திரேசரி அறிவித்த நிலையில், அதே போல இப்போது இந்த விவகாரம் குறித்து ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவனம் தன்னிலை விளக்கத்தை அளித்திருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். ஐக்கிய அரபு எமிரகத்தில் உள்ள சேவை வழங்குனர் ஒருவரின் மின்னஞ்சல் கணக்கு 3ஆம் தரப்பினரால் ஹேக் செய்யப்பட்டுள்ளதால் மோசடியான நிதி கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுள்ளது என்று ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதற்கமைய தமக்கு செலுத்தப்பட வேண்டிய திர்ஹாம் கிட்டத்தட்ட 974,000 திர்ஹாம் தொகையிலான கொடுப்பனவு கிடைக்கப்பெறவில்லை என குறித்த சேவை வழங்குனர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள சேவை வழங்குனர் ஒருவரின் மின்னஞ்சல் கணக்கு எக்ஸ் செய்யப்பட்டமையுடன் தொடர்புடைய தவறான கொடுப்பனவு மற்றும் இந்திய நிறுவனத்தின் நிதி முறைகேடு செய்யப்பட்டமை ஆகிய இரு பரிவர்த்தனைகள் குறித்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் விளக்கம் அளித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் மேலும் சில விடயங்கள் கூறப்படுகின்றன. துபாயை தளமாக கொண்ட ஒரு சேவை வழங்குநரால் தமக்கு செலுத்தப்பட வேண்டிய 974,000 திர்ஹாம் தொகையிலான கொடுப்பனவு கிடைக்கப்பெறவில்லை என்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த சேவை வழங்குநரின் மின்னஞ்சல் கணக்கு ஒரு மூன்றாம் தரப்பினரால் ஹெக் செய்யப்பட்டு வங்கிக் கணக்கு விவரங்கள் மாற்றப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டது. மேலும் அந்த மூன்றாம் தரப்பினர் நிறுவப்பட்ட உத்தியோகபூர்வ தகவல் தொடர்பு வழிகள் மூலம் கோரப்பட்ட கூடுதல் ஆவண ஆதாரங்களையும் வழங்கி தாங்கள் உண்மையான சேவை வழங்குநருடன் தான் நேரடியாக தொடர்பில் இருக்கிறோம் என்று ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை நம்ப வைத்து ஏமாற்றியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் குறித்த கணக்குக்கு மேலும் எவ்வித கொடுப்பனவுகளும் செலுத்துவதை தடுக்க உடனடி நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறது. போலியான இந்த பரிவர்த்தனை விவகாரம் குறித்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிகாரிகளுக்கும் இலங்கையின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கும் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறைகேடு தொடர்பான விசாரணைகள் தற்போது இலங்கை மற்றும் ஐக்கிய அமீரகத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அங்கீகரிக்கப்பட்ட கையொப்பங்களோடு கூடிய நிறுவப்பட்ட மின்னஞ்சல் அறிவுறுத்தல்கள் மற்றும் துணை ஆவணங்களின் அடிப்படையிலேயே இந்த கொடுப்பனவு செய்யப்பட்டது என்பதை ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறது. எனினும் இவை அனைத்தும் பின்னர் ஹெக் செய்யப்பட்ட சேவை வழங்குநரின் கணக்கிலிருந்து மோசடியாக உருவாக்கப்பட்டவை என்பது கண்டறியப்பட்டது. மேலும் இந்த நிலைமையானது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்கு முற்றிலும் அப்பாற்பட்ட சேவை வழங்குநரின் மின்னஞ்சல் அமைப்பில் ஏற்பட்ட ஹெக் காரணமாகவே ஏற்பட்டுள்ளதால் அவர்களுக்கு நிதி கிடைக்காததற்கான பொறுப்பையும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் நிராகரித்திருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. இதேவேளை இந்தியாவின் சென்னையில் உள்ள ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அலுவலகத்தில் இடம்பெற்ற நிதி முறைகேடு தொடர்பாக சென்னையில் உள்ள நிதித்துறையில் பணிபுரியும் இந்திய பிரஜைகளான சில ஊழியர்கள் கொடுப்பன விவரங்கள் மற்றும் கையொப்பங்களை மோசடியாக மாற்றி ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் 22 மில்லியன் இந்திய ரூபாய் தொகையை முறைகேடு செய்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. கொழும்பில் உள்ள ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் இந்த போலியான கொடுப்பனவுகளை கண்டறிந்து உடனடியாக உள்ளக விசாரணையை ஆரம்பித்தது. இந்த உள்ளக விசாரணையை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் ஏற்பட்ட நிதி இழப்பை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இவ்வாறு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. இந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்த இந்த தினம் மற்றும் ஒரு தகவலும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்ற தினம். அது தொடர்பான செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இன்றைய திவைன மற்றும் ஏனைய பத்திரிகையில் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுகுறித்து நாங்கள் பார்க்கலாம். மக்கள் வங்கிக்கு 656 மில்லியன் நிதி இழப்பு, வெளிநாட்டு பணவனுப்பல் கட்டமைப்பில் தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்ட விபரீதம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான செய்தி ஏனைய பத்திரிகைகளிலும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையில் இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. விதேச பிரேட்சண பத்திதியின் தோஷியாக் மகாஜன பேங்கு வசர துணாக்ம ரட்டசல்லி வல்ட்ட வெடிப்புற கெவலா பேங்கு நிவேதினகின் கியா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் வங்கியின் வெளிநாட்டு நாணய மாற்று பணவளப்பல் கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாடிக்கையாளர் சிலருக்கு செலுத்தப்பட வேண்டிய தொகைக்கும் அதிக அளவான தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வங்கிக்கு சுமார் 656 மில்லியன் ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டிருப்பதாக மக்கள் வங்கி தெரிவித்திருக்கிறது. இந்த விடயம் தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிக்கை ஒன்றை மக்கள் வங்கி வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் மேலும் சில விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. மக்கள் வங்கியின் வெளிநாட்டு நாணய மாற்று பணவளப்பல் கட்டமைப்பில் சுமார் 3 வருட காலமாக நீடித்த இந்த தவறு அண்மையிலேயே கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது தொழில்நுட்ப கட்டமைப்பு முழுமையாக மீள சரி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு வெளிநாட்டு நாணயத்துக்கான மாற்றுவதில் ஏற்பட்ட தவறே நிதி இழப்பு காரணம் என்றும் தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் கடந்த 2023 மே மாதம் முதல் 2026 மார்ச் மாதம் வரையிலான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட பரிமாற்றங்களின் போது சில வாடிக்கையாளர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையை விட அதிகளவான பணம் கைமாறியிருக்கிறது. இந்த தவறு காரணமாக வங்கிக்கு ஏற்பட்டுள்ள நிதி இழப்பு 656 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த இழப்பு தொகை ஏற்கனவே வங்கியின் நிதி அறிக்கையில் முழுமையாக உள்வாங்கப்பட்டுள்ளதால் வங்கியின் நிதிநிலைக்கு இதனால் எவ்விதமான பாதிப்புகளும் ஏற்படாது என்பதாகவும் மக்கள் வங்கி உறுதியளித்திருக்கிறது. இந்த தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதை தொடர்ந்து மக்கள் வங்கி மறு ஆய்வு ஒன்றை ஆரம்பித்திருப்பதோடு அதன் செயற்பாட்டு கட்டுப்பாடுகளையும் பலப்படுத்தியிருக்கிறது. அத்துடன் இலங்கை மத்திய வங்கி உள்ளிட்ட ஒழுங்குமுறை மற்றும் மேற்பார்வை பிரிவுகளின் ஆலோசனைகளை பெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறது. தவறுதலாக மேலதிக பணம் செலுத்தப்பட்ட வாடிக்கையாளரிடமிருந்து அந்த நிதியை மீட்பதற்கான செயல்முறைகளை மக்கள் வங்கி ஏற்கனவே ஆரம்பித்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளரிடமிருந்து பணத்தை மீட்டெடுப்பதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டிருப்பதாகவும் அவ்வறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த சம்பவத்தினால் வங்கியின் ஒட்டுமொத்த நிதி ஸ்திரத்தன்மைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. வங்கியின் அன்றாட நடவடிக்கைகள், டிஜிட்டல் சேவைகள் மற்றும் வாடிக்கையாளர்களின் வைப்புத் தொகைகள் என அனைத்தும் எவ்வித தடையுமின்றி பாதுகாப்பாக இயங்கி வருகின்றன. மக்கள் வங்கி சுமார் 3.8 trillion ரூபாய் சொத்து தளத்தை கொண்ட ஒரு வலுவான நிறுவனம் என்பதால் வாடிக்கையாளர்கள் குறித்து அச்சமடைய தேவையில்லை என்பதாகவும் நேற்று தினம் மக்கள் வங்கியை தொடர்பான அறிவிப்பு ஒன்றையும் விடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தமிழன் பத்திரிகையில் மற்றொரு முக்கியமான தகவலும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான செய்தி ஏனைய பத்திரிகைகளிலும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இன்றைய தினம் அருண பத்திரிகையுடைய பிரதான தலைப்பாகவும் அந்த செய்தி இடம்பெடுத்திருக்கிறது. மத்திய வங்கியின் நாணய கொள்கை மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை பாராளுமன்ற பொது நிதிக்குழு கூட்டத்தில் ஆராய்வு என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை, பணவீக்க இலக்குகள், ரூபா மதிப்பு வீழ்ச்சி மற்றும் வங்கியியல் துறை ஒருங்கிணைப்பு ஆகிய முக்கிய விவகாரங்கள் குறித்து பாராளுமன்ற பொது நிதிக்குழு கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருப்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான முக்கியம் வழங்கி அதனை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடிப்படையில் அதன் தலைவர் கலாநிதி அர்ஷடி சில்வாவுக்கு பதிலாக பார்லமெண்ட் உறுப்பினர் ராஃப் ஹக்கீம் தலைமையில் கடந்த 14 தேதி நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தன்லால் வீரசிங்க, திரைசேரி அதிகாரிகள் மற்றும் நாணய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். எனவே பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்ற பிரஸ்தாவ கூட்டத்தின் போது உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியும் பொருளாதார கணிப்புகள் பற்றியும் உலகளாவிய மசகு எண்ணெய் கையிருப்பு துரிதமாக வீழ்ச்சியடைந்து வருவதால் செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என்பது பற்றியும் கவலை தெரிவிக்கப்பட்டது. அண்டைய நாடான இந்தியா 700 பில்லியன் டாலர் அந்நிய செலாவணி கையிருப்பை வைத்திருந்த போதிலும் எண்ணெய் நுகர்வை குறைக்க நடவடிக்கை எடுத்து வருவதை சுட்டிக்காட்டிய மத்திய வங்கி ஆளுநர் இலங்கையிலும் இந்த நிச்சயமற்ற சூழலால் மாற்று விகிதம், நடப்பு கணக்கு மற்றும் பணவீக்கம் ஆகியவற்றில் தாக்கம் ஏற்படும் என்பதால் அடுத்த 3 காலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு துல்லியமாக கணிப்புகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மத்திய வங்கியின் 3% முதல் 7% வரையிலான பரந்த பணவீக்க இலக்கு குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஆளுநர் 2023 நிதி அமைச்சுடன் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடையும் காலத்துக்கு 5% பணவீக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பணவீக்க இலக்கை 2% குறைக்க வேண்டுமானால் வட்டி வீதங்களை தேவையின்றி உயர்த்த நேரிடும். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பெரிதும் பாதிக்கும். வளர்ந்து வரும் நாடான இலங்கையை பொறுத்தவரை பொருளாதார வளர்ச்சியும் குறைந்த பணவீக்கமும் சமநிலை இருக்க வேண்டும் என்பதால் நடுத்தர மற்றும் நீண்ட காலத்துக்கு 5% பணவீக்க இலக்கே பொருத்தமானது என அவர் விளக்கம் அளித்திருக்கின்றார். சமீப காலமாக ரூபா மதிப்பு வீழ்ச்சியடைந்ததற்கு முக்கியமாக வெளிப்புற காரணிகளே ஏதுவாகும் என விளக்கம் அளிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு முழுமைக்கும் 1.5 பில்லியன் டாலர் இருந்த பெட்ரோலிய இறக்குமதி கட்டணம் இந்த ஆண்டின் முதல் 4 அது 1 பில்லியனை எட்டியிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்நிய செலாவணிக்கான தேவை அதிகரித்துள்ள அதேவேளை சுற்றுலாத்துறை வருவாய் சற்று மந்தமடைந்திருக்கிறது. தமது முக்கிய ஏற்றுமதி பொருட்களான தைத்த ஆடைகள், தேயிலை மற்றும் ரப்பர் ஆகியவற்றின் உலகளாவிய விலை அன்றாட பாவனைப் பொருட்கள் உயர்ந்த அளவுக்கு உயரவில்லை. இதனால் மாதாந்த இறக்குமதி செலவு 2 பில்லியன் டாலரை நெருங்கியிருக்கிற நிலையில் ஏற்றுமதி வருவாய் 1.2 பில்லியன் அளவிலேயே தேக்கமடைந்திருக்கிறது. இந்த வர்த்தக பற்றாக்குறையே ரூபா மதிப்பு வீழ்ச்சிக்கு காரணம் என்றும் கூடுதல் வெளிநாட்டு வரவுகள் இல்லாத பட்சத்தில் இப்போக்கு தொடரலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அந்நிய செலாவணி சந்தையில் தற்போதைய ஏற்ற இறக்கங்களை குறைக்கவும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் இந்த ஆண்டுக்கு இறுதிக்குள் நிகழ்கால குறிப்பு மற்றும் விகிதம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இந்த சந்தை பங்கேற்பாளர்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் உடனுக்குடன் துல்லியமாக விகிதங்களை அறிய உதவுவதோடு மாற்று விகித அபாயங்களை குறைப்பதற்கான பாதுகாப்பு தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தவும் வழிவகுக்கிறது. வங்கி அல்லாத நிதித்துறையை வலுப்படுத்த 100-க்கும் 60-க்கும் மதிப்பெண்களை பெற தவறும் பலவீனமான நிறுவனங்கள் மற்றும் நிறுவனத்துடன் இணைக்கப்பட வேண்டும் என்ற புதிய மற்றொரு நிறுவனத்துடன் இணைக்கப்பட வேண்டும் என்ற புதிய வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காலக்கெடு மார்ச் 31, 2028 என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் வங்கியியல் துறையிலும் தொழில்நுட்ப முதலீடுகளை தாங்க முடியாத சிறிய மற்றும் பலவீனமான அரசு மற்றும் தனியார் வங்கிகளை பெரிய வங்கிகளோடு இணைப்பதற்கான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒருங்கிணைப்பு பலவந்தமாக செய்யப்படாது என்றும் வங்கிகளின் செயல்திறன் அடிப்படையிலேயே அமையும் என்றும் இதன் மூலம் வரி செலுத்துவோரின் பணத்துக்கு பாதிப்பு ஏற்படாது என்றும் ஆளுநர் உறுதியளித்திருக்கின்றார். சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட திவாலா நிலை மற்றும் நொடிப்பு நிலை சட்டம் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை கடன் சுமையிலிருந்து பாதுகாக்கவும் தொழில் முனைவோரை மீட்டெடுக்கவும் உதவும் புதிய கருவியாக அமையும் என தெரிவிக்கப்பட்டது. எனினும் மைக்ரோ பைனான்ஸ் சட்டம் மூலம், நொடிப்பு நிலை சட்டம் மூலம் மற்றும் சூதாட்ட அதிகார சபை சட்டம் மூலம் போன்ற முக்கியமான சட்டங்கள் அதற்கான முறையான விதிமுறைகளை விரைவாக இயற்றப்பட்ட மட்டுமே முழுமையாக செயல்பட முடியும் என்று குழுவின் பதில் தலைவர் ராவ் ஹக்கீம் எம்பி சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆன்லைன் சூதாட்டங்களால் அரசுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை தடுக்க உடனடி நடவடிக்கை தேவை என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சாம்பல் பட்டியல் ஆபத்தை தவிர்த்தல் சம்பந்தமாக கடந்த 2017 இலங்கை நிதி மோசடி தடுப்பு அமைப்புகளின் குறைபாடுகள் காரணமாக சர்வதேச சாம்பல் பட்டியல் அதாவது கிரே லிஸ்ட் சேர்க்கப்பட்டு பின்னர் அதிலிருந்து மீண்டதை அதிகாரிகள் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள சர்வதேச பரந்தளவிலான பரஸ்பர மதிப்பீட்டில் இலங்கை மீண்டும் சாம்பல் பட்டியலுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதை உறுதி செய்ய சுங்கம், வங்கிகள், நகைகள் அதிகார சபை மற்றும் கணக்காளர் உள்ளிட்ட அனைத்து துறையினரையும் ஒருங்கிணைத்து வலுவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் நிறைவில் மேற்படி இந்த ஆண்டுக்கான வருடாந்த பொருளாதார ஆய்வு அறிக்கை அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதாகவும் பொது நிதிக்குழுவின் பதில் தலைவர் ராவ் ஹக்கீம் அவர்கள் எம்பி இங்கு அறிவித்த விவகாரங்களும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காண வேண்டும். நாட்டினுடைய பொருளாதார விவகாரம் குறித்து மத்திய வங்கி அதிகாரிகள் பாராளுமன்ற குழுவில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே நிதிநிலை தொடர்பான விடயத்தில் இந்த பொருளாதார தேக்கலி தொடர்பான விடயங்கள் முக்கிய இடம் பிடிக்கிறது. அது மாத்திரமன்றி உலகளாவிய வெளிப்புற காரணிகளும் இதற்கு பிரதானமான காரணியாக இருக்கிறது. டாலரின் பெறுமதி அதிகரிப்புக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து 700 பில்லியன் டாலர்களை பொருளாதாரமாக கொண்டிருக்கின்ற இந்தியாவும் இந்த எரிபொருள் இறக்குமதி தொடர்பான விடயத்தில் கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது என்பது முக்கியமான விவகாரம். எனவே நாமும் எதிர்வரும் 3 மாத காலப்பகுதிக்கு இவ்வாறான விடயங்களை கையாள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் மத்திய வங்கி ஆளுநர் உள்ளிட்ட குழுவினர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பொருளாதாரம் தொடர்பான விடயம் இப்போது உலகளாவிய ரீதியில் ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறது. அதே போல தலைமுறை தொடர்பான விடயம் இப்போது சகல் நாடுகளையும் பாய்த்து வரும் நிலையில் 3 தரப்பு நாடாக இருக்கின்ற இலங்கைக்கு வந்த பாதிப்பு இருக்கும். அதன் காரணமாக இது குறித்து தீவிரமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் என்பதும் மத்திய வங்கி ஆளுநர் சுட்டிக்காட்டிய விவகாரத்தை மையப்படுத்திய செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த தினம் மற்றொரு தகவலும் பிரதானமான செய்தியாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எரிபொருள் விலை தளம்பல், டொலர் கையிருப்பை பாதித்தாலும் தடையின்றி விநியோகம், 1 லிட்டர் டீசலை சுத்திகரிக்க 750 ரூபாய் செலவு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எதிர்பாராத அவசர நிலைகள் எதுவும் ஏற்படாதிருப்பின் தடையின்றி இந்த ஆண்டு முழுவதும் எரிபொருளை விநியோகிக்க முடியும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் டி ஜே ராஜகருணா தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச நிலைமைகளால் எரிபொருள் சந்தையில் ஏற்படவுள்ள மாற்றங்கள் குறித்து விடுத்துள்ள அறிக்கையிலேயே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். இதுபற்றி மேலும் விளக்கிய அவர், எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு திறனோடு செயல்படுவதால் எரிபொருள் விநியோகத்தில் தடங்கல்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக அரிதாகவே உள்ளது. ஆனால் சர்வதேச சந்தையில் ஏற்படும் விலை அதிகரிப்பு மற்றும் தளம்பல்களே பெரும் சவால்களாக மாறி வருகின்றன. நாட்டின் நுகர்வுக்கு தேவையான எரிபொருள் ஆகஸ்ட் வரை கையிருப்பில் உள்ளது. 1 லிட்டர் டீசலை இறக்குமதி செய்து சுத்திகரிப்பதற்கு 750 ரூபாய் செலவாவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இருந்த போதிலும் இந்த விடயங்களை 392 ரூபாவுக்கே டீசல் விற்பனை செய்யப்படுகிறது. இதனை விலக்கவை செய்து டீசலை சுத்திகரிப்பு செய்வதற்கு 750 ரூபாய் செலவாகிறது. இருந்த போதும் 392 ரூபாவுக்கே டீசல் விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு லிட்டர் டீசலுக்கு 358 ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. இந்த நட்டத்தில் 100 ரூபாவை அரசாங்கம் ஏற்கிறது. மேலும் 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. அடுத்த 3 மாதங்களுக்கு ஒரு லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாய் மானியத்தையும் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாய் மானியத்தையும் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதற்காக 57 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் மாதங்களில் உலகளாவிய எரிபொருள் விலைகள் உயரும் என எதிர்பார்க்கப்படுவதால் QR அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறையை தொடரும். கடந்த பிப்ரவரியில் ஒரு பேரல் டீசலின் சராசரி உலகளாவிய விலை 88 அமெரிக்க டாலர்களாக இருந்தது. பின்னர் மார்ச்சில் 199 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்தது. அதன் பின்னர் சுமார் 148 அமெரிக்க டாலர்களாக குறைந்திருக்கிறது. இருப்பினும் இந்த விலைகள் முந்தைய நிலைக்கு திரும்புவதற்கு கணிசமான காலம் ஆகலாம். நாட்டில் எரிபொருள் இறக்குமதி செலவில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் உயர்வு அந்நிய செலாவணி கையிருப்பு மீதும் குறிப்பிடத்தக்க அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்னர் சராசரியாக சுமார் 100 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த மாதாந்த எரிபொருள் செலவினம் ஏப்ரல் மாதத்தில் 522 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்திருக்கிறது. இது நாட்டின் டொலர் கையிருப்பை நேரடியாக பாதிக்கிறது. முடிந்தவரை அதனால்தான் எரிபொருள் நுகர்வை முடிந்தவரை கட்டுப்படுத்துமாறு பொதுமக்களை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். மீனெடுப்பதற்கு தினமும் சுமார் 1000 டன் டீசல் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் மின்சார பயன்பாட்டை குறைப்பது சிறந்தது என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இருப்பினும் வெசாக் வாரத்தில் சில மின்சார சலுகைகளை வழங்க அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. மீனவர்கள் மற்றும் விவசாயிகளுக்காக இலக்கு வைக்கப்பட்ட மானியங்களை வழங்குவதற்கு QR அமைப்பு மேலும் மேம்படுத்தப்படும். QR அமைப்புடன் ஒருங்கிணைக்கப்பட்ட முழுமையான இணையம் மூலம் முழு எரிபொருள் விநியோக வலையமைப்பையும் நவீனமயமாக்கும் திட்டங்களையும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. எனவே இந்த மேம்பாட்டு செயல்பாட்டு திறன் எரிபொருள் விநியோக வலையமைப்பினால் பணப்புழக்கத்தை குறைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடைய தலைவர் டிஜே ராஜகிருணா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே உலகளவில் எரிபொருள் விலை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளே எதிர்வரும் காலங்களில் காணப்படுகிறது. எனவே எரிபொருள் பயன்பாட்டை முடிந்தளவு குறைத்துக் கொள்ளுமாறும் இப்போது கோரிக்கை விடுக்கப்படுகிறது. எனவே இவ்வாறு அரசாங்கம் ஒரு பகுதி நட்டத்தை ஏற்றுக்கொண்டுதான் மக்களுக்கு சலுகை விலை அடிப்படையில் எரிபொருளை விநியோகித்து வருகிறது. இல்லை என்றால் இந்த எரிபொருள் விலை இன்னும் உச்சத்துக்கு சென்றிருக்கும். எனவே அந்த விடயத்தை கவனித்துக் கொண்டு எரிபொருள் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுமாறும் இப்போது கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அடுத்து இன்னொரு முக்கியமான தகவல் ஒன்றும் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் வருகிறது. IMF அடுத்த கட்ட 700 மில்லியன் டாலர் இம்மாத இறுதியில் 5ஆம் 6ஆம் மதிப்பீடுகள் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையின் விரிவாக்கப்பட்ட கடன் நிதி வசதியின் இலங்கை தொடர்பான 5ஆவது மற்றும் 6ஆவது மதிப்பாய்வுகள் இம்மாதம் 27ஆம் தேதி இடம்பெறவிருக்கின்றன. சர்வதேச நாணயத்தின் நிறைவேற்றுக் குழு இதுகுறித்து உறுதியான முடிவு ஒன்றை எடுத்திருக்கிறது. இதற்கான அனுமதியை இக்குழு வழங்கும் பட்சத்தில் இலங்கைக்கு சுமார் 700 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மதிப்பாய்வுக்கான அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கு இப்போது நடவடிக்கைகள் பாதிக்கப்படக்கூடிய தரப்பினரை பாதுகாக்கும் அதேவேளை செலவுகளை ஈடு செய்யக்கூடிய மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலை நிர்ணய முறைகளை மீண்டும் நிறுவுவதற்கு முக்கியமான முன்நிபந்தனையாகும் என சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பாளர் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜோலி கசக் அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு இந்த நீடிக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான விவகாரத்தினூடான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது. எனவே 5ஆம் மற்றும் 6ஆம் கட்ட மீளாய்வுகள் எதிர்வரும் இம்மாதம் 27ஆம் தேதி இடம்பெறவிருக்கிறது என்பதும் அந்த முக்கியமான செய்தியாக பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. டெய்லி மிரர் பத்திரிகை இன்றைய தினம் இன்னும் ஒரு முக்கியமான பிரதான தலைப்புச் செய்தியை தந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இஸ் அ கவர்மெண்ட் ஹை ஹப் கன்சிடரிங் இன்வைட்டிங் அப்போசிஷன் எம்பிஸ் என்பதாக கேள்விக்குறியோடு அந்த செய்தி இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அரசாங்கம் இந்த எதிர்கட்சியிலிருந்து முக்கியமான பொருளாதார வல்லுநர்கள் தொடர்பான விடயங்கள் குறித்து கவலைப்படுத்தியிருக்கிறது. அவர்களை அரசாங்கத்தோடு இணைப்பதற்கான விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறதா என்பதாக கேள்விக்குறியோடு இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை பிரதான தலைப்பாக அதனை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கம் நாடினுடைய பொருளாதாரத்தை மீள சரியான வழித்தடத்து கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இப்போது மேற்கொண்டு வருகிறார். அதேபோல இப்போது நாட்டில் இருக்கின்ற இந்த மோசடிகள் அல்லது நிதி முறைகேடுகளை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் அதிகரித்து இப்போது அது இருக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் இப்போது எதிர்க்கட்சியிலிருந்து சில பொருளாதாரத்துறை சார்ந்த உறுப்பினர்களை அரசாங்கத்துக்கு இணைத்துக் கொண்டு அது தொடர்பான விடயங்களை கையாளுவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறதா என்பதாக கேள்விக்குறியோடு இன்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்க இன்று தினம் தினக்குரல் பத்திரிகை ஒரு தகவலை தருகிறது. நிதியமைச்சர் பதவியை ஏற்க நான் தயாரில்லை, அர்ஷடி சில்வா எம்பி என்பதாக இன்றைய திரைக்குறள் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காணலாம். தற்போதைய அரசாங்கத்தின் நிதியமைச்சர் பதவி ஏற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டாலும் அதனை ஏற்கும் எண்ணம் தனக்கு கிடையாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி அர்ஷடி சில்வா தெரிவித்தார்.

எவ்வாறெனினும் மக்களின் விருப்பமின்றி பதவிகளை ஏற்க முடியாது. அதற்கு தேர்தல் ஒன்றில் வெற்றி பெற்று மக்கள் ஆணையோடு வர வேண்டும். இதற்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இது போன்ற ஒரு அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்பை நான் நிராகரித்திருந்தேன். அப்போது சம்பந்தப்பட்ட தரப்பினரோடு இணைந்து பணியாற்றுவதற்கு நான் தயாராக இல்லை. எனக்கு குறுகிய கால அமைச்சர் பதவி கிடைப்பது என்பது முக்கியமல்ல. நான் எப்போதுமே நாட்டை பற்றி சிந்திக்கின்றேன். எவ்வாறாயினும் எனது மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நோக்கம் தேர்தலில் வெற்றி பெற்று மக்களின் விருப்பின் பெயரில் நாட்டின் பொறுப்புகள் ஏற்பதாகவும் இதன்படியே நாங்கள் செயற்படுவோம் என்பதாகவும் அர்ஷடி சில்வா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து மேலும் பல செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை மற்றும் தினகரன் பத்திரிகையில் வெளியாகின்ற செய்தி, ஆன்டிஜென் இறக்குமதியில் 3.1 பில்லியன் மோசடி, கோவிட் சம்பவங்களை ஆராய்கிறது சிஐடி என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கோவிட் தொற்று காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனை கருவிகளில் இடம்பெற்ற மோசடிகளை விசாரிக்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தயாராக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச காலத்தில் இவை இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன. இந்த மோசடியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களும் இதனுடன் தொடர்பற்றிருந்தார்கள். எனினும் இவர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இவ்விடயத்தை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கருத்தில் கொண்டிருக்கிறது. இந்த பரிசோதனை கருவிகளை இறக்குமதி செய்ததில் அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்பட்டுள்ளதாக கிடைத்துள்ள முறைப்பாடு தொடர்பிலேயே விசாரணை ஆரம்பிக்கப்படவிருக்கின்றது. 3.1 பில்லியன் ரூபாய் பெறுமதியான ஆன்டிஜென் கருவிகளை இறக்குமதி செய்ததில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளதாகவும் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுபற்றி முறைப்பாடு செய்தோர் ஏதேனும் அசௌகரியங்களுக்கு அல்லது இன்னல்களுக்கு உள்ளானால் இலஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அவசர தொலைபேசிக்கு அறிவித்திருமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணலாம். இதேவேளை கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் நடந்த ஊழல்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தொடர் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் ஏபஸ் கொள்மனவில் நடந்த மோசடி தொடர்பில் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆணைக்குழு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அதேபோல் தொடர்பாக இன்று தினம் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார். வீரகேசரி பத்திரிகை 2 பக்கத்தில் தொடர்பான செய்தி இடம்பெறுகிறது. கபிலவின் மரணத்தில் அரசியல் லாபம் ஈட்டுகிறார் மஹிந்த, பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா குற்றச்சாட்டு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் பார்க்கலாம். நாட்டின் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து உருவாக்க முயலும் புதிய கூட்டணியானது இறுதியில் அரசாங்கத்தை மேலும் பலப்படுத்துவதாக அமையும். கபில சந்திரசேனவின் மர்ம மரணத்தின் மூலம் கிடைக்கப்பெறும் அரசியல் லாபங்கள் மற்றும் பலன்களை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது பக்கத்துக்கே அறுவடை செய்து கொள்கிறார் என்று பீல்ட் மார்ஷல் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று முன்தினம் ஊடகங்களை சந்தித்து கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவரது விடயங்களை கூறியிருக்கிறார். அவர் அங்கு மேலும் உரையாற்றும் போது எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு பெரும் கூட்டணியை உருவாக்க பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருவதை நாம் காண்கிறோம். ஆனால் இவ்வாறான குழுவினால் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. சுருக்கமாக கூறின் மக்கள் முன்னிலையில் ஏற்கனவே தோற்றுப்போன மக்களால் முழுமையாக நிராகரிக்கப்பட்ட ஒரு தரப்பினரை இவ்வாறு மீண்டும் இடைய பார்க்கின்றார்கள். அவர்களின் இந்த வீணான முயற்சியின் இறுதி விளைவு தற்போதைய அரசாங்கத்தை மேலும் பலப்படுத்துவதாகவே அமையும். ஏனெனில் நாட்டை சீரழி இவ்வாறான ஊழல்வாதிகள் மீண்டும் தலைத்தூக்குவதை நாட்டு மக்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். எனவே இவர்கள் தங்களது பதவிக்காலங்களில் சுபோகங்களை அனுபவித்தார்களே தவிர நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் எதையும் செய்யவில்லை. கபில சந்திரசேனவின் மரணத்துக்கு பின்னால் அடுக்கடுக்கான பெரும் மர்மங்கள் காணப்படுகின்றன. இது கடந்த கால ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னணியை போன்றதொரு அரசியல் நகர்வாகும். அன்று எவ்வாறு ஈஸ்டர் தாக்குதலின் அரசியல் பழிவாங்கல்களை ராஜபக்சக்கள் தங்களுக்கு சாதகமாக அறுவடை செய்து கொண்டார்களோ அதேபோன்று கபில சந்திரசேனவின் மரணத்தின் மூலம் அரசியல் லாபத்தை தற்போதைய சூழலில் மஹிந்த ராஜபக்சவே பெற்றுக் கொள்கிறார். ராஜபக்சேவின் கடந்த கால செயற்பாடுகள் அவர்களின் அரசியல் குணாதிசயங்கள் மற்றும் அவர்கள் இதுவரை கையாண்டுள்ள உத்திகளை நோக்கும் போது இவ்வாறான மர்மமான மரணங்களின் பின்னணியில் அவர்களின் அனுசரணை அல்லது தொடர்பு இருக்கலாம் என்ற பலது சந்தேகம் எமக்கு இயல்பாகவே எழுகிறது என்பதாகவும் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து மற்றொரு தகவலும் இன்று தினம் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். மல்வானை வீட்டை இப்போது பல்கலைக்கழக மாணவர்கள் தம்பசப்படுத்தியிருக்கிறார்கள் தொடர்பாக பிரதமர் தலைவர் இன்று விசேடமான ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறப்போகிறது. அதுகுறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் இந்த சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் டாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
1: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
2: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது? நம்ப ஆக்சிடென்ட்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்தி, மல்வானை காணியில் போராட்டம் நடத்தும் மாணவர்களோடு பிரதமர் இன்று சந்திப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவின் காணி என கூறப்படும் மல்வானை பகுதி காணியில் முகாம் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் பிரதமர் ரணில் அமரசூரியக்கும் இடையில் இன்று திங்கட்கிழமை முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவிருக்கின்றது. எனவே இக்காணியை பல்கலைக்கழக செயற்பாடுகளுக்காக கையளிக்குமாறு கோரி கடந்த பல தினங்களாக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். கம்பஹா மாவட்டத்தின் தொம்பை பிரதேசத்தில் கட்டுப்பாட்டில் உள்ள மல்வானை பகுதியில் இந்த காணி அமைந்திருக்கின்றது. எனவே ஒரு சில நாட்களாக தங்கியிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவின் நிலைமை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான அரணி அமரசூரியவின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. உத்தியோகபூர்வ தகவலின்படி இந்த விடயமும் மாணவர்களின் கோரிக்கைகளும் உரிய மட்டத்தில் மேலாய்வு செய்யப்படவிருக்கிறது. தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தரப்பினரோடு கலந்துரையாடலே இன்று பிரதமர் அரணி அமரசூரி தலைமையில் கொழும்பில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் நடைபெறவிருக்கிறது. இந்த கலந்துரையாடலில் எட்டப்படும் தீர்மானத்தை பொறுத்தே இவ்விவகாரம் தொடர்பான அடுத்தகட்ட நடவடிக்கைகள் தீர்மானிக்கப்படும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதேபோல் இன்று தினம் லங்காதி பத்திரிகையில் இது தொடர்பாக இன்னும் ஒரு தகவலும் செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. மல்வானை நிவச எல்லுவாட்ட பிரதேசிலேக்கம் பொலிசிஐ என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். எனவே மாணவர்கள் சிலர் மல்வான இல்லத்தை தங்கள் வசப்படுத்தி வைத்திருக்கிற காரணத்தின் அடிப்படையாக வைத்து பிரதேச செயலாளர் தற்போது நீதிமன்றத்தை நாடியிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நேற்று முன்தினம் அவர்கள் நீதிமன்றத்தில் முறைப்பாடு அளித்திருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணவில்லை. தனது கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்ற பிரதேச சபையின் கீழ் வரும் இந்த காணிக்குள் அத்துமீறியவர்கள் உள்ளதிருப்பதாகவும் அது தொடர்பாக விசாரணையை மேற்கொள்ளுமாறும் அவர்களை வெளியேற்றுமாறும் தெரிவித்து பிரதேச செயலாளர் இவ்வாறு நீதிமன்றத்தை நாடியிருப்பதாக அந்த செய்தி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருப்பதாக அந்த செய்தி இன்று தினம் லங்காதி பத்திரிகையினுடைய செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் தினகரன் பத்திரிகையிலிருந்து. சாய்ந்தமருது நகரசபைக்கான சகல வசதிகளும் பெற்றுக் கொடுக்கப்படும் மறுமலர்ச்சி மன்றத்திடம் ஆதம்பாவா எம்பி உறுதி என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். சாய்ந்தமருது நகரசபைக்கான சகல நடவடிக்கைகளும் ஜனாதிபதி அரசியலோடு வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் என ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பாவா சாய்ந்தமருது மறுமலர்ச்சி மன்றத்தினிடம் உறுதியளித்திருக்கிறார். மறுமலர்ச்சி மன்ற பிரதிநிதிகளை கடந்த சனிக்கிழமை பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பாவா அவரது மாளிகை காடு அலுவலகத்தை சந்தித்து கலந்துரையாடினார். சாய்ந்தமருது மறுமலர்ச்சி மன்றத்தின் தலைவரும் ஓய்வு பெற்ற கல்வி பணிப்பாளருமான எம் எம் அப்துல் ஜாபர் தலைமையில் சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. சாய்ந்தமருது நகரசபையை ஸ்தாபித்தல், கனரக வாகன வசதிகள், தேவையான ஆளணி வளங்கள் மற்றும் கனரக வாகன வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இவ்விடயங்கள் உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சு, கிழக்கு மாகாண சபை மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களூடாக துரிதமாக முன்னெடுக்கப்படவிருக்கிறது. இதற்காக தேவையான அரசாங்கத்தின் ஆதரவை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் உறுதியளித்திருப்பதாக அந்த செய்தியும் இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நேற்று தினம் வவுனியாவில் அங்கே தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் இடம்பெற்றது. அங்கு பல முறுகல்கள், மோதல்கள், கருத்து மோதல்கள் இடம்பெற்றிருப்பதான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் தமிழரசு கட்சியின் பயணம் தொடரும், மத்திய குழுவில் தீர்மானம் என்பது இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய செய்தியாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு தொடர்ந்தும் இணைந்து பயணிப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்திருக்கிறது. வவுனியாவில் உள்ள தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்தில் தொடர்பிலான தீர்மானங்கள் எட்டப்பட்டிருப்பதாக அந்த செய்தி பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் மற்றும் முக்கிய தீர்மானங்கள் தொடர்பில் கருத்தறிவித்த கட்சியின் பொதுச் செயலாளரான எம் ஏ சுமந்திரன் அவர்கள் மேலும் பல விடயங்களை கூறியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு தொடர்ந்தும் பயணிப்பது தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்பட்டது. குறிப்பாக மக்களுடைய பொதுவான பிரச்சினைகள், அரசியல் தீர்வு விடயங்கள் தொடர்ச்சியாக இணைந்து பயணிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையில் நாங்கள் தொடர்ந்தும் ஈடுபட்டு இணங்கி செயற்படுவது என்றும் தீர்மானம் எடுக்கப்பட்டது. இந்த வேளையில்
இதேவேளை யாழ் கலாச்சார மண்டபம் தொடர்பிலும் கலந்து கொள்ளப்பட்டதும் இந்த கலாச்சார மண்டபம் யாழ் மாநகர சபைக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்பதும் உள்ளூர் ஆலோசனைக் குழுவை அமைத்து அதனை நிர்வகிக்கும் பணியை முன்னெடுக்க வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. மேலும் பிரஜாசக்தி தொடர்பிலும் இங்கு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அத்தொடர்பில் ஒவ்வொரு உள்ளூரா சபைகளிலும் குழுக்களை அமைத்து அதனை உத்தியோகபூர்வமாக வர்த்தமானியில் பிரசுரித்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் உள்ளூராட்சி சபைகளுக்கு உள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் தீர்மானம் எடுக்கப்பட்டதாக எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதேபோல் இங்கு இன்னும் ஒரு விடயம் குறித்தும் தீவிரமாக பேசப்பட்டிருக்கிறது. இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. சிறிதரனை விசாரிக்க விசாரணை குழு என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பிட்டிருப்பதை பார்க்கலாம். இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட எம்பி சிவஞானம் சிறிதரன் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரிப்பதற்காக கட்சியில் மூவர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இதன்போது செயலாளர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தொடர்பிலும் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். நேற்று இடம்பெற்ற இந்த மத்திய குழு கூட்டத்தின் போதே இந்த குழு அமைக்க தீர்மானிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கட்சிக்குள்ளே எடுக்கப்பட்ட தீர்மானமாக இருந்தாலும் அத்தீர்மானம் உரிய முறையில் அறிவிக்கப்படாவிட்டால் அது தெரிவுபடுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே அதனை உத்தியோகபூர்வமாக கட்சி எடுத்த தீர்மானத்தை அறிவிப்பதற்கு கடமை பெற்றிருக்கின்றேன். கட்சியின் மத்திய குழு கூட்டம் நடைபெற்ற போது சிறிதரன் எம்பி தொடர்பில் கடந்த கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பில் வாசிக்கப்பட்ட போது அது தொடர்பில் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டது. எமது கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அரசியலமைப்பு பேரவையின் அரசாங்கத்திற்கு சாதகமாக செயல்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது தொடர்பாக அவருக்கு கடிதம் மூலம் அறிவித்திருந்தோம். எனவே அந்த பதவியிலிருந்து கட்சியையும் சங்கடப்படுத்தாமல் அவரையும் சங்கடப்படாமல் ராஜினாமா செய்யுமாறு கட்சியின் அரசியல் குழு கடிதம் அனுப்பியிருந்தது. அதில் அவர் இணங்காத காரணத்தினால் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து அவர் இறக்கப்பட்டிருக்கின்றார். இது அனைவரும் தெரிந்த விடயம். இன்றைய கூட்டத்திலும் இந்த விடயம் பேசப்பட்டு இறுதியில் சுமூகமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரனும் அதற்கு இணங்கி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். இதன்போது இந்த விடயம் தொடர்பிலான விசாரணை குழு ஒன்றை அமைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன்படி கட்சித் தலைவர் சி வி கே சிவஞானம், நிர்வாக செயலாளர் சேவி குலநாயகம், இணை பொருளாளர் கமலேஸ்வரன் ஆகியோர் உள்ளடங்கியதாக விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் சிறிதரன் எம்பியை சந்தித்து விசாரணை நடத்துவார் என்பதாகவும் எம்பி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்பது முக்கியமான தகவல். மத்திய குழு கூட்டத்தின் போது பல்வேறு கட்ட மோதல்கள் வெடித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறிதரன் எம்பிக்கும் அதே போல எம் ஏ சுமந்திரனுக்கும் இடையிலான கருத்து மோதல்கள் பரஸ்பர கருத்து மோதல் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதவி நிலைகள் தொடர்பான விடயங்கள் பிரச்சனையாக மாறி வருகிறது. சிறிதரன் எம்பி அவர்கள் அரசியலமைப்பு பேரவையில் அரசாங்கத்துக்கு சார்பாக செயற்பட்டார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவர் அதிலிருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அவர் இன்னும் விலகவில்லை. இதேபோல இந்த காரணத்தை அடிப்படையாக வைத்து அவர் பாராளுமன்ற குழு தலைவர் என்ற பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இவ்வாறு இருக்க அவர் மீது கட்சி முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக விசாரணை குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருப்பதாக எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் பத்திரிகைகள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய லங்காதீப் பத்திரிகையில் தொடர்பான செய்தி கேள்விக்குறியோடு வெளியாகிறது. பஸ்னாயிர ஆண்டுக்கார இல்லா அஸ்வே இல்லி ஜனபதி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது காணலாம். மேல்மாக ஆளுநர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பதான செய்திகளும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தினம் டெய்லி மிரர் பத்திரிகையில் அதுபான செய்தி இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அதே போல வீரகேசரி பத்திரிகையிலும் முதற் பக்க செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. மேல்மாகாண ஆளுநர் யூசுப் பதவி விலக விருப்பம் ஜனாதிபதி அனுரவுக்கு கடிதம் என்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருக்கிறது. மேல்மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப் பதவியை ராஜினாமா செய்வதற்கான விருப்பத்தை ஜனாதிபதி அனுரகுமார் சானாய்க்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். ஆளுநர் பதவிக்கான பொறுப்புகள் மற்றும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் எதிர்கொண்டுள்ள சவால்களால் இத்தீர்மானத்தை எடுத்திருப்பதாக கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கின்ற கடிதத்தில் மேலும் சில விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. ஆளுநர் பதவி தொடர்பில் அண்மை காலமாக ஊடகங்களில் வெளியாகும் பல்வேறுபட்ட ஊகங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்துகிறேன். ஆளுநராக அரசு இயந்திரத்தின் பொறுப்புகளை நிறைவேற்றல், வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் தொடர்பில் ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதியாக வழங்கப்பட்ட மேலதிக பொறுப்பை நிறைவேற்றுவதோடு எனது குடும்பத்தின் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் போது கடும் சவால்களை எதிர்கொண்டிருக்கிறதால் ஆளுநர் பதவியிலிருந்து விலகுவதற்கு தீர்மானித்திருப்பதாக இதற்கு முன்னர் ஜனாதிபதிக்கு அறிவுறுத்தியிருந்தேன். இதற்கமைய தகுதியான ஒருவரை ஆளுநராக நியமிக்கும் வரை ஆளுநர் பதவியை தொடர்வேன் என்பதாகவும் ஆளுநர் மேல்மாக ஆளுநர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக் கொள்வதற்காகவும் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும் எனது வெளிநாட்டு தொடர்புகள் குறித்த ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதியாக தற்போது வகிக்கும் பதவியை தொடர்ந்தும் வகிப்பதை கௌரவமாக கருதுவதாகவும் மேல்மாக ஆளுநர் அவர்கள்
தெரிவித்திருப்பதான அந்த செய்தி முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். அனு யூசப் அவர்கள் தன்னுடைய பொறுப்பு சுமை அதிகம் காரணமாக ஏற்கனவே முதலீடுகள் தொடர்பான வெளிநாட்டு தொடர்புகள் அடிப்படையாக வைத்து ஜனாதிபதியுடைய ஆலோசகராக செயல்பட்டு வருகின்றார், பிரதிநிதியாக செயல்பட்டு வருகிறார், மறுபுறம் மேல் மாகாண ஆளுநராக இருக்கிறார், மறுபுறம் குடும்ப பொறுப்புகள் அனைத்து சுமை அதிகமாக இருப்பது காரணத்தினால் மேல் மாகாண ஆளுநர் பதவியிலிருந்து விலகுவதற்கான விருப்பத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருப்பதாகவும் கடிதம் மூலம், எனவே இன்னும் ஒரு ஆளுநர் நியமிக்கப்படும் வரை தான் பதவியில் தொடரப்போவதாகவும் மேல் மாகாண ஆளுநர் அனீப் யூசப் அவர்கள் தெரிவித்திருப்பதாக இன்றைய பத்திரிகைகள் தொடர்பான செய்திகளை முக்கியமாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து வளிமண்டல் உயர் திணைக்களம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றையும் விடுத்திருக்கிறது, பச்சை அறிக்கையை விடுத்திருப்பதாக அந்த செய்தி தலைப்பிடப்படுகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மீனவர்கள் கடற்படையினருக்கு விசேட பச்சை நிற அறிவித்தல் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுகிறது. இலங்கைக்கு வடக்கே நிலை கொண்டிருந்த குறைந்த அழுத்த பிரதேசம் தற்போது வலுவிழந்திருக்கிறது, நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களிலும் வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பிராந்தியங்களிலும் பயணிக்கும் மீனவர்கள் மற்றும் கடற்படையினருக்கு வளிமண்டல திணைக்களம் விசேட பச்சை நிற அறிவித்தலையும் விடுத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் மழையுடனான காலநிலை தொடரும் எனவும் மேல் சபரகம மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. மேல் மற்றும் சபரகம மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளிலும் இன்றைய தினம் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும். உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். எனவே மழையுடனான காலநிலை தொடர்வதால் அவதானத்தோடு செயல்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நிலவும் மழையுடனான காலநிலைக்கு இது காரணமாக இதுவரையில் நேற்றைய தினம் வரை 1574 குடும்பங்களைச் சேர்ந்த 5242 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதோடு 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மழை மற்றும் மண் சரிவு ஆகிய தாக்கங்களினால் நாளாவிருதியில் ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்திருப்பதோடு 192 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களிலும் வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பிராந்தியங்களிலும் பயணிக்கும் மீனவர்கள் மற்றும் கடற்படையினருக்காக விசேட பச்சை நிற அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய இலங்கைக்கு வடக்கே நிலை கொண்டிருந்த குறைந்த அழுத்த பிரதேசம் தற்போது வலுவிழந்திருக்கிறது, இதன் காரணமாக நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பிலும் வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பிராந்தியங்களிலும் இதன் தாக்கம் படிப்படியாக குறையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல் நேற்று தினம் கவலைக்குரிய இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் செய்தி ஒன்றும் வெளியாகிறது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் நீரில் மூழ்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் ஒன்றும் பதிவாகி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் தினகரன் பத்திரிகையிலும் வீரகேசரி பத்திரிகையிலும் தலைப்பிடப்படுகிறது. விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் நீராடச் சென்ற 3 பேர் உயிரிழப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் நேற்று பிற்பகல் நீராடச் சென்ற 4 இளைஞர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் அவர்களில் 3 பேர் உயிரிழந்திருப்பதோடு 1 பேர் பிரதேசவாசிகளால் மீட்கப்பட்டதாக தெல்தெண்ணிய போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். தெல்தெண்ணிய பம்பரகல்ல விகாரைக்கு அருகிலுள்ள பகுதியிலிருந்தே இந்த குழுவினர் நீர்த்தேக்கங்களில் இறங்கியிருக்கிறார்கள். எனவே நீரில் அடி செல்லப்பட்ட 4 பேரில் 14 வயதுடைய பாடசாலை மாணவன் ஒருவனை பிரதேசவாசிகள் மீட்டெடுத்திருக்கின்றார்கள். அம்மாணவன் சிகிச்சைக்காக தெல்தெனிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நீரில் மூழ்கி உயிரிழந்த 3 இளைஞர்களும் அலதெனிய விரல்லகம பகுதியைச் சேர்ந்த 18 முதல் 21 வயதுக்குட்பட்டவர்கள் என போலீசார் விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது. தெல்தெனிய போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் எம் டி சந்திரபாலவின் வழிகாட்டலில் சம்பவ தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. தன்னுடைய 4 நண்பர்களோடு நீராட சென்ற ஒரு மாணவன் இந்த விபத்திலிருந்து தப்பியிருக்கிறார், காப்பாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். ஆனால் மீண்டும் மேலும் 3 பேர் இந்த நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து வனவாசல ரயில் விபத்து தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினம் திவைன பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் திவைன பத்திரிகை செய்திக்கு தலைப்படுகிறது, வடவாசல ரயில் பாறின் கெலவு யக்கட விக்குனா எத்தே ருபியால் துந்தா கட்ட மிடதி கத் புத்கலியாத் அல்லுவா பொலிஸ் இயக்கியா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. திவைன பத்திரிகையுடைய பிரதான தலைப்பும் அதுவாகத்தான் இருக்கிறது. மெவான் அபராத கருணு எப்பா வனவாசல மகின் துலாகடுத்துவாலம் கோச்சிய வேகியின் ஆவானாம் அபி இவராய்
திவி பேராகத் மஹியு கீர்த்தி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. சிலவேளை ரயில் வேகமாக பயணித்திருந்தால் எங்கள் உயிருக்கே ஆபத்தாக அது போய் முடிந்திருக்கும் என்பதாக உயிர் தப்பிய பயணிகள் தெரிவித்த தகவலை மையப்படுத்தி இன்றைய தினம் திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்று தினம் வீரகே சரிபத்திரிகை தொடர்பான செய்தி தலைப்பிடப்படுகிறது. வனவாசலவில் தடம் புடந்த ரயில் விபத்தில் காயமடைந்தோருக்கு நட்டையீடு, சந்தேக நபர்களுக்கு 29 வரை விளக்கமறியல் என்பதாக வீரகே சரிபத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. வனவாசல ரயில் நிலையத்துக்கு அருகில் நடைபெற்ற ரயில் விபத்தில் காயமடைந்த பயணிகளுக்கு நட்டையீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து தொடர்பில் இன்றைய தினம் முழுமையான மதிப்பீட்டு அறிக்கை போலீஸ் நிலையத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் என ரயில்வே திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் அசங்க் அமர் சிங்க தெரிவித்திருக்கின்றார். வனவாசல ரயில் நிலையத்துக்கு அருகில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை காலை ரயில் தடம்புரண்ட விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. வனவாசல ரயில் நிலையத்துக்கு அருகில் ரயில் தண்டவாளத்தில் சமீஜ கட்டமைப்பின் மோட்டார் பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த ரோடிஸ் வகையான ஆணியை கழற்றியதால் தான் ரயில் தடம்புரண்டிருக்கிறது. இந்த ரயில் விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றவர்களுக்கு நட்டையீடு வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக தெரிவித்தார். அதேவேளை இந்த விபத்து சம்பவத்தில் தண்டவாளத்தின் முக்கிய இரும்பு பாகங்களை கழற்றிய பிரதான சந்தேக நபர், அவற்றை விலைக்கு வாங்கிய பழைய இரும்பு வியாபாரியும் எதிர்வரும் மே மாதம் 29ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டிருப்பதாகவும் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்த சம்பவத்தில் வனவாசல பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இவர் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என தெரிய வந்திருக்கிறது. சந்தேக நபரின் வீட்டிலிருந்து தண்டவாளங்களை பாதை மாற்ற பயன்படுத்தப்படும் 3 இரும்பு லிவர்கள் மற்றும் அவற்றை கலெக்டர் பயன்படுத்திய உபகரணங்கள் மீட்கப்பட்டன. சந்தேகனுடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை அடுத்து கலெக்டப்பட்ட ஏனைய இரும்பு பாகங்களை அப்பகுதியில் உள்ள பழைய இரும்பு வியாபார நிலையம் ஒன்றில் விற்றமை தெரிய வந்திருக்கிறது. அதன்படியில் இந்த இரும்பு பாகங்களை வாங்கிய கடையின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார். இதேபோல தண்டவாள பாகங்களை அகற்றி 3000 ரூபாவுக்கு விற்ற இளைஞன் போலீஸ் அதிபர் காளிங்க ஜெயசிங்க தெரிவிப்பு என்பதாக தலைப்பிடப்படுகிறது. இன்னும் ஒரு செய்தியும், வனவாசல பகுதியில் இடம்பெற்ற ரயில் விபத்தின் போது தண்டவாளத்திலிருந்து கலரப்பட்ட இரும்பு பாகங்கள் வெறும் 3000 ரூபாய் என்ற சொற்ப தொகைக்கே விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக மேல் மாகாண வடக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபர் காளிங்க ஜெயசிங்க தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ரயில் தண்டவாளத்தின் ஆணிகள் உள்ளிட்ட முக்கிய பாகங்களை கலற்றிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள பிரதான சந்தேகத்தில் போதைப்பொருள் கடுமையாக அடிமையான ஒரு இளைஞராவார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணை மூலமே திரடப்பட்ட பொருட்களை வாங்கிய பழைய இரும்பு கடை வியாபார நிலையத்தின் உரிமையாளரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவ்வாறான நபர்கள் தங்களின் போதைப்பொருள் தேவைக்காக பொது சொத்துக்களை கலற்றி விற்பதன் மூலம் மிகச்சிறிய லாபத்தையே பெறுகிறார்கள். இவர்களின் இத்தகைய பொறுப்பற்ற செயல்களால் நாட்டுக்கு மில்லியன் கணக்கான நட்டமும் பேரழிவும் ஏற்படுகிறது. எனவே இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு எதிராக பொது சொத்துக்கள் சேதம் விளைவித்த குற்றச்சாட்டுக்கு மேலாக இந்த விபத்தினால் ஏற்பட்ட ஒட்டுமொத்த சேதங்கள் மற்றும் இழப்புகளுக்கு எதிராகவும் வழக்கு தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோன்று திரடப்பட்ட பொது சொத்துக்கள் என்பதை தெரிந்தே அவற்றை விலைக்கு வாங்கிய நபருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் மற்றும் திருடப்பட்ட பொருட்களை தம்பசம் வைத்திருப்பவர்கள் ஆகிய இரு தரப்பினருக்கும் எதிராக வழக்கு தொடரப்பட வேண்டும். சிலவேளை திரடப்பட்ட பொருட்களை வாங்குபவர்களுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்ட பின்னர் அவர்கள் குற்றவாளியாக காணப்படலாம் அல்லது பிணையில் செல்லக்கூடிய சட்டப்பூர்வ வாய்ப்பு இருக்கலாம். எனினும் இவர்களை கைது செய்து வழக்கு தொடரும் பணிகளை துரிதமாக முன்னெடுப்போம். குறிப்பாக இந்த சம்பவத்தில் ஏற்பட்டுள்ள சொத்து இழப்பு மற்றும் உயிரிழப்பு குறித்து கடுமையான பிரிவுகளின் கீழ் விசாரணை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதி போலீஸ் அதிபர் காளிங்க ஜெயசிங் அவர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பதை காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: சுயாதீன செய்தி பார்வையிடுவதற்கு இன்றைய தினகுரல் பத்திரிகையில் வெளியிருக்கின்ற செய்தி, புனித ஹஜ் பெருநாள் எதிர்வரும் 28ஆம் தேதி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அத்துறவில் நாங்கள் விரைவாக பார்க்கலாம். நேற்று தினம் தீர்மான அறிவிப்பு வெளியாக இருந்தது. புனித ஈதுல் அல்லா ஹஜ் பெருநாள் எதிர்வரும் 28ஆம் தேதி வியாழக்கிழமை கொண்டாடப்படும் என கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்திருக்கிறது. ஹிஜ்ரி 1447 துல் ஹஜ் மாதத்துக்கான தலைப்பிறையை தீர்மானிப்பதற்கான மாநாடு நேற்று மாலை மஹ்ரிப் தொழுகையின் பின்னர் கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் இடம்பெற்றது. எனவே இம்மாநாட்டில் அகில இலங்கை ஜமீத் உலமா, கொழும்பு பெரிய பள்ளி வாசல் நிர்வாகிகள், முஸ்லீம் சமய பண்பாளர்கள் திணைக்கள உறுப்பினர்கள், கொழும்பு மேமன் சங்க உறுப்பினர்கள், வளிமண்டல திணைக்கள உறுப்பினர்கள் மற்றும் உலமாக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். நாட்டின் எந்த பகுதியிலும் துல் ஹஜ் மாதத்திற்கான தலைப்பிறை தென்படுவதற்கான ஆதாரப்பூர்வமான தகவல்கள் கிடைக்காமையினால் துல் கஹதா மாதத்தை 30ஆக பூரணப்படுத்தி நாளை 19ஆம் தேதி துல் ஹஜ் மாதத்தின் முதலாம் நாள் ஆரம்பிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் துல் ஹஜ் மாதத்தின் 10ஆம் நாளான எதிர்வரும் 28ஆம் தேதி வியாழக்கிழமை புனித ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படும் என தீர்மானிக்கப்பட்டதாக கொழும்பு பெரிய பள்ளி வாசல் அறிவித்திருக்கிறது. அத்துடன் புனித அரஃபா தினம் துல் ஹஜ் 9ஆம் நாளான எதிர்வரும் 27ஆம் தேதி புதன்கிழமையாகும் என்பதாகவும் நேற்று கொழும்பு பெரிய பள்ளி வாசல் தொடர்பான அறிவித்தலை விடுத்திருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம். அடுத்து இந்த தினம் வீரகேசரி பதினுடைய பக்க செய்தி, வடகிழக்கில் பெரும் உணர்வெழுச்சியோடு இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு போர் முடிவு கொண்டு வரப்பட்டு இன்றுடன் 17 ஆண்டுகள் பூர்த்தியடையும் நிலையில் போரில் கொல்லப்பட்ட உறவுகளை நினைவுகூரும் நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவுற்றத்தில் பெரும் உணர்வெழுச்சியோடு இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை காணலாம். இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை தொடர்பான செய்தி பிரதான தலைப்பாக இருக்கிறது. முள்ளிவாய்க்கால் பேரவலம், தமிழர் வரலாற்றில் இன்று கருப்பு நாள், நினைவேந்தல் நிகழ்வில் அணிந்திருமாறு அழைப்பு என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. இப்பொழுது தமிழன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு, தமிழின படுகொலை நினைவேந்தல் இன்று காலை 10:31 பொதுச்சுடர் ஏற்றப்படும், ஏற்பாடு குறித்து பொது கட்டமைப்பு அறிவிப்பு என்பதாக தமிழன் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு இன்றைய தினம் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் உள்ள தமிழ் இனப்படுகொலை நினைவு தூபியில் நினைவு கூறப்படவிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் பொது கட்டமைப்பானது அதிகாரப்பூர்வ நினைவேந்தல் ஏற்பாடுகள் மற்றும் நிகழ்ச்சிகளை அறிவித்திருக்கிறது. அதற்கமைய இன்று காலை 10:15 பிரகடனம் வெளியிடப்பட உள்ளதோடு 10:29 மணி ஒழிக்கப்பட்டு 10:30 அகமணக்கம் செலுத்தப்பட்டு 10:31 பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு உறவுகளுக்கு மலரஞ்சலி செலுத்தப்படும். கடந்த 12ஆம் தேதி ஆரம்பமான முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நினைவேந்தல் ஊர்தி பயணம், முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிரல், உள்ளூராட்சி சபைகளில் அஞ்சலி செலுத்தல் உள்ளிட்ட பல்வேறு முறைகளில் 3 தசாப்த கால போரில் உயிர்நீத்த உறவுகள் நினைவு கூறப்பட்டார்கள். இந்நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு போர் முடிவு கொண்டு வரப்பட்ட 12ஆம் தேதியான இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நடைபெறவிருக்கிறது. இந்நிகழ்வில் போரில் கொல்லப்பட்ட மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள், அரசியல் பிரதிநிதிகள், சிவில் சமூக செயல்பாட்டாளர்களாக பலரும் கலந்து கொண்டு பொதுச்சுடர் ஏற்றி தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தவிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்றைய தினம் ஏனைய பத்திரிகைகள் மதுரமான செய்தி முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். இன்றைய திவைன பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவல் வருகிறது. ரட்ட முதாகத் தேசிய முர தேவதாவன் சீக்கரன ஜாத்திக ரணவிரு தின செமரும ஹேட்ட ஜனபதி பிரதாத்வேன் பத்திரமுள்ளியது என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். தேசிய ராணுவ வீரர்கள் தினம் நாளைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக தலைமையில் தேசிய ராணுவ வீரர் நினைவுத்துவ கருவில் பத்திரமுள்ளி இடம்பெறப் போகிறது. எனவே நாட்டை பாதுகாத்த ராணுவ வீரர்களுக்கான நினைவு தினமாக இந்த நிகழ்வு நாளைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக தலைமையில் பத்திரமுள்ளி இடம்பெறப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இன்றைய தினம் திவைன பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம் என்று உங்களுடன் புவனேஷன் சங்கர் இணைந்திருப்பாங்க. இன்று நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆறு. தொடர்ந்தும் வசந்தத்தோடு கிடைந்திருந்த நன்றி. ஸ்டேட்யூன் மக்களே.

0: வணக்கம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை
1: பெட்ரோல் வாசனைக்கு மாடு ஒரே வாகனம் இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது
4: பெரிய சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல் இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து
5: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம் நன்றி ஜி ஆர் வணக்கம் சங்கர்
6: வணக்கம் புவனேஷ் நேர் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள் ஆங்காங்கே மலை ஆங்காங்கே வெயில் சொல்லி ஒரு உற்சாகமான காலை பொழுதா திங்கட்கிழமையா மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த நாள்
5: நேற்று அப்படிதான் இருந்ததுனா
6: ஆமா நேற்றெல்லாம் சரியான வெயில் மிக்க சந்தோஷம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை பார்ப்பது அதோ விட ஆனந்தமா
5: இருந்தீர்கள் போல சரி
6: ஆனா ஈவினிங் ஆகும்போது மீண்டும் மழை
5: மீண்டும் மழை சரி மழை வந்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு மழை வந்தா கவலை வர
6: ஞாயிற்றுக்கிழமை என்று கேட்காது வெளியில போலான்னு பார்த்தா
5: உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மழைக்கு தெரியுமா
6: அதான் என்ன செய்யறது
5: அதுக்கு காலம் நேரம் எல்லாம் தெரியாது
6: போயிட்டே
5: இருக்கும் சரி இப்படி இருக்கும் போது நாங்கள் இன்ன நாளை சந்தோஷமாக ஆரம்பித்திருக்கட்டும் இன்னாலும் ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக நாங்கள் பேச போகின்றோம்
6: ஏராளமான தகவல்கள் இருக்கிறது ஒரு முக்கியமான தலைப்பு இருக்கிறது
5: ஆமா இப்படி எல்லாம் விஷயங்களை கொண்டு வருதுன்னு சொன்னால் நாங்கள் எப்போதுமே நீங்கள் கேட்க வேண்டியது
6: வணக்கம் வசந்தம்
5: நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தலத்தர சபையின் துயோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம் முதலாவதாக நாங்கள் அத கோட்டிபத்திரத்திற்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம் 2993 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்கள் 20, 25, 30, 51
6: மீண்டும் முறை ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்களாக 20, 25, 30, 51
5: நேற்றைய நாளில் 2,00,000 பரிசு 6 வெல்லப்பட்டிருக்கிறது மொத்தமாக 7,40,94,992 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது
6: சூப்பர் ஜாக்போட் பரிசாக 5 கோடி ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது
5: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் இது ராசியாக நேற்று நாளில் மேசராசி தெரிவாகியிருக்கிறது வெற்றி இலக்கங்கள் 6, 20, 26, 44
6: மீண்டும் ஒரு முறை ராசி மேஷம் வெற்றி இலக்கங்களாக 6, 20, 26, 44
5: 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது நேற்று நாளில் மொத்தமாக 1,33,41,880 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது
6: அடுத்த சூப்பர் பரிசாக 44,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது
5: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் பால் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 3,166 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 36, 61, 64, 80
6: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 36, 61, 64, 80
5: சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசு கூறிய விஷட இலக்கங்களாக 5, 4, 0, 1, 2
6: சூப்பர் கேஷ் சீட்டிலப்புக்கான விசேட இலக்கங்கள் 5, 4, 0, 1
5: நேற்றைய நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது மொத்தமாக 75,68,120 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது
6: அடுத்த சூப்பர் பரிசாக 12,59,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது
5: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள் 5,327 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 41, 47, 56, 59
6: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 41, 47, 56, 59
5: லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 9, 2, 5, 5, 7
6: லக்கி சான்ஸ் சீட்டிலப்புக்கான விசேட இலக்கங்கள் 9, 2, 5, 5, 7
5: நேற்றைய நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது மொத்தமாக 80,86,240 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது
6: அடுத்த சூப்பர் பரிசாக 5,06,00,000 ரூபாய் வழங்க காத்திருக்கிறது
5: அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ 2,342 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி சூப்பர் இலக்கம் 26 வெற்றி இலக்கங்கள் 12 0538 53 75.
6: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து வி, சூப்பர் இலக்கம் 26, வெற்றி இலக்கங்களாக 12 38 53 75.
5: 200,000 பரிசுகள், 5 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 1,57,507,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
6: அடுத்த சூப்பர் கோட்டிபதி பரிசு பொதியாக 26,98,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
5: அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிதி தன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் 900 சீட்டிலிப்புக்கான வெற்றி முடிவுகள், சீட்டிலிப்பு வாரம் 900. ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 6 7 2 5 2 2.
6: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்களாக 6 7 2 5 2 2.
5: நேற்றைய நாளில் மொத்தமாக 31,55,420 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
6: அடுத்த சூப்பர் பரிசாக 2,87,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
5: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 374வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான ஜயசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 2 5 2 2.
6: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்களாக 2 5 2 2.
5: நேற்றைய நாளில் 250,000 பரிசுகள் வெல்லப்படவில்லை. அதே போன்று 50,000 பரிசுகள் 20 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 48,05,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரிலத்திற்கான வெற்றி முடிவுகள் 996வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 12 17 37.
6: மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்களாக 12 17 37.
5: நேற்றைய நாளில் மொத்தமாக 35,74,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
1: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
2: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இருந்து.
3: காலை பொழுதின் உற்சாகம் வழக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது நாங்கள் ஒரு ஸ்கூட்டர் ஒன்று வாங்க வேண்டும், ஒரு பைக் ஒன்று வாங்க வேண்டும்,
4: பைக் ஒன்று வாங்கணும்
3: அப்படின்னு யோசிக்கிறீங்க நீங்க. ரைட், காலகட்டங்களா டக்குனு வேலைக்கு எல்லாம் வெள்ளனையா போயிடணும் அப்படின்னு என்ன பண்ணும், ஊர்ல இருக்கலாம், இல்ல நம்ம எங்கேயா டவுனுக்கு வேலைக்கு போவோம், எல்லா இடத்துக்கும் இலகுவா போய் வரணும். அது மட்டும் இல்லாம பாக்கெட்டுக்கு வந்து பாரமா இல்லாத ஒரு பைக் ஒன்னு வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அப்படின்னா என்ன பைக் வாங்கணும் அப்படின்னு
4: பாத்தீங்கன்னா CT 100 வாங்கணும்னு உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. உங்களுக்கு என்ன விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது CT 100 வாங்கினீங்கன்னா சங்கர் இருக்கிற விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு லிட்டருக்கு
3: 80 கிலோமீட்டர்கள் வரை மைலேஜ் கொடுக்கும். அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை நீங்க ஃபுல் டேங்க் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா மாசத்துக்கே ஓடும், பெட்ரோல் வாசத்துக்கே ஓடும். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்பி சார்ஜஸ் இருக்கு. ஸோ மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7,990 ரூபாய் தான் மாதாந்த கட்டணமாக இருக்கும். ஸோ இப்போ போய் என்ன பண்ணுங்க,
4: போயிட்டு நீங்க வாங்க CT 100 சொல்லி கேட்டு வாங்க. சரியா, சொல்லிட்டோம், அப்புறம் பிறகு நாங்கள் சொல்லலன்னு சொல்லக்கூடாது.
3: ஓ, அதுதான்
4: சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்க போகிறோம், நிறைய விஷயங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். சரி, இப்பொழுது நாங்கள் எங்கே போக போகிறோம் சொன்னால், நேற்று தினம் சீட்டுக்கப்பட்ட தேசியலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள் பக்கம். முதலாவதாக நாங்கள் சுபதாச குலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக கடகராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 11, 22, 56.
3: மீண்டும் ஒருமுறை ராசி கடகம் வெற்றி இலக்கங்களாக 11, 22, 56.
4: சிறப்பு இலக்கங்களாக 5, 7, 2, 9 தெரிவாக இருக்கிறது.
3: சிறப்பு இலக்கங்களாக 5, 7, 2, 9.
4: நேற்றைய நாளில் 5 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டுகிறது, 50,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 80,64,120 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 2, 27, 73, 80.
3: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்களாக 2, 27, 73, 80.
4: நேற்றைய நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது, 2,50,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 91,05,440 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
3: அடுத்த சூப்பர் பரிசாக 6,27,24,803 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
4: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 6,192 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எண். வெற்றி இலக்கங்கள் 5, 7, 2, 9, 6, 2.
3: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எண். வெற்றி இலக்கங்களாக 5, 7, 2, 9, 6, 2.
4: நேற்று நாளில் 25 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது, 1 லட்சம் பரிசுகள் 8 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 1,79,21,40 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
3: அடுத்த சூப்பர் பரிசாக 2,39,08,644 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
4: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதான நிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,222 சீட்டிலிப்பு வாரத்துக்கான தனநிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 19, 23, 60, 82.
3: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்களாக 19, 23, 60, 82.
4: சிறப்பு இலக்கங்களாக 3, 3, 5, 9 தெரிவாக இருக்கிறது.
3: சிறப்பு இலக்கங்களாக 3, 3, 5, 9 தெரிவாகியுள்ளது.
4: நேற்று நாளில் 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 46,24,720 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
3: அடுத்த சூப்பர் பரிசாக 12,22,17,376 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
4: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,540 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜே. சூப்பர் இலக்கம் 14. வெற்றி இலக்கங்கள் 19, 24, 46, 79.
3: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஜே. சூப்பர் இலக்கம் 14. வெற்றி இலக்கங்களாக 19, 24, 46, 79.
4: நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 2,00,000 பரிசுகள், 3 வெள்ளப்பட்ட கிடத்து, 5,000 பரிசுகள், 81 வெள்ளப்பட்ட கிடத்து, மொத்தமாக 63,32,000, 520 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
3: அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 26,40,79,164 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாய் வழங்க காத்திருக்கிறது. அடுத்து கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் காத்திருக்கிறது.
4: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,501 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக துலாம் ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 4, 10, 32, 56.
3: மீண்டும் ஒருமுறை ராசி துலாம் வெற்றி இலக்கங்களாக 4, 10, 32, 56.
4: நேற்றைய நாளில் 25,000 பரிசுகள், 9 வெல்லப்பட்டிருக்கிறது, மொத்தமாக 68,28,300 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
3: அடுத்த சூப்பர் பரிசாக 33,10,086 ரூபாய் மணிக்கும் 82 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
4: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 767 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 2, 9, 6, 2.
3: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்களாக 2, 9, 6, 2.
4: நேற்றைய நாளில் மொத்தமாக 42,53,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 460 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 0, 2, 1, 2.
3: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்களாக 0, 2, 1, 2.
4: நேற்றைய நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது, 50,000 பரிசுகள், 29 வெல்லப்பட்டிருக்கிறது, மொத்தமாக 53,70,120 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிமை உணருங்கள்.
2: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: புதுமை வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
1: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
2: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன். இன்று 2026 மே மாதம் 18 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவழிகளாக நல்ல நேரம் 11:53 1:23 வரை, எமகண்டம் 10:23 11:53 வரை, ராகுகாலம் 7:23 8:53 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம்.
1: மீஷம் நலம், ரிஷபம் சினம், மிதுனம் உற்சாகம், கடகம் நிறைவு, சிம்மம் முயற்சி, கன்னி சினம், துலாம் நன்மை, விருச்சிகம் உயர்வு, தனுசு புகழ், மகரம் சுகம், கும்பம் அமைதி, மீனம் பொறுமை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் நலம், ரிஷபம் சினம், மிதுனம் உற்சாகம், கடகம் நிறைவு, சிம்மம் முயற்சி, கன்னி சினம், துலாம் நன்மை, விருச்சிகம் உயர்வு, தனுசு புகழ், மகரம் சுகம், கும்பம் அமைதி, மீனம் பொறுமை.
0: இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்றைய நாள்

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் காலை படத்தின் உற்சாகம். வணக்கம் வசந்தம் சங்கர். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், நிறைய விடயங்களை நாங்கள் உங்களுக்கு பகிறதுக்காக காத்துக்கொண்டிருக்கோம்.
2: நல்ல பயனுள்ள தகவல்களையும் தந்துட்டு தான் இருக்கும்.
1: ஆமா, இல்லைன்னா நிறைய பேர் யோசிப்பீங்க இன்னைக்கு என்ன தலைப்புன்னு சொல்லி யோசிப்பீங்க. தாரம் தாரம் ஒன்றும் யோசிக்க, நல்ல தலைப்பு ஒன்று உங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த தலைப்பை நீங்க கேட்டோம்னா நிறைய பேர் கமெண்ட் மூலமாக அழைப்பு மூலமாக இணைந்து கொண்டு உங்களது கருத்துக்களை சொல்ல தயாராங்கள் இப்பொழுதே. சரிதானே? அப்ப நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொடுத்துருக்கிறோம். இப்படி இருக்கும்போது சங்கர், ஒரு விஷயம் இருக்கிறது உங்களுக்கு. மழை வருது, மழையிலிருந்து நீங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும், பாதையில் செல்லும்போது எப்படியான விஷயங்கள் நீங்க செய்து கொள்ள வேண்டும் விஷயங்களை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். காரணம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்துல மழைக்காலம் அதிகமாக பெய்து
2: கொடுக்கிறது,
1: வழுக்கும் தன்மை அதிகமாக இருக்கிறது. பாதைகள் செல்லும்போது நீங்க மிக மிக அவதானமாக செல்ல வேண்டும். விபத்துக்கள் இருந்து குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும். சரிதானே?
2: உண்மைதான்.
1: இந்த விடயங்களை நீங்கள் மறக்க கூடாது. நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 8:00.

0: சமத்தில் வசந்தம் FM. வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது
2: ஆட்கெடுத்த கார்களின் இலக்கு.

0: உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறி வாய்ப்பும் இல்லை.
1: இமயமலை. இமயமலை என்பது ஆசியாவில் அமைந்துள்ள உலகின் மிக உயர்ந்த மற்றும் பிரம்மாண்டமான மலைத்தொடராகும். இமயம் என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் பனியின் இருப்பிடம் என்று பொருள். சிகரங்களின் சிகரம், உலகின் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் சிகரம் இமயமலையில்தான் காணப்படுகிறது. கஞ்சன்ஜங்கா, நந்தாதேவி உள்ளிட்ட பல உயரமான சிகரங்கள் இங்கு காணப்படுகின்றன. ஆறுகளின் பிறப்பிடமும் தெற்காசியாவின் மிக முக்கியமான நதிகளான கங்கை, சிந்து மற்றும் பிரம்மபுத்திரா ஆகிய ஆறுகள் இமயமலையில் உள்ள பனிப்பாறைகளிலிருந்தே உருவாகுகின்றன. இவை கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாக திகழ்கின்றன. இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்தவரை இமயமலை ஒரு இயற்கையான எல்லையாகவும், வடக்கு திசையிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து நிறுத்தும் ஒரு சுவராகவும் செயல்படுகிறது. இமயமலை பல நூற்றாண்டுகளாக தவம் செய்பவர்களுக்கும் ஞானிகளுக்கும் உகந்த இடமாக கருதப்படுகிறது. கைலாய மலை, பதிரிநாத், கேதார்நாத் போன்ற புனித தலங்கள் இங்கு அமைந்திருக்கின்றன. தமிழ் இலக்கியங்களில் இமயமலை மலையமான் என்றும் வடதிசையின் அடையாளமாகவும் போற்றப்படுகிறது. அரிய வகை மூலிகைகள், பனி சிறுத்தைகள் மற்றும் பல்வேறு வகையான பறவைகளுக்கு இது புகலிடமாக காணப்படுகிறது.
2: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும்
3: அனுசரணை வழங்குவது.
0: ஆட்கெடுத்தற்காரர்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறி எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று பார்க்க வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற இடம் அல்ல நினைச்ச இடம் எது?
1: எது அப்படி என்ன பிளான் இருக்கு அதெல்லாம் சொல்லுங்க. பிறகு
0: நீங்க போயிட்டு பாத்துட்டு கூட வந்திருக்கலாம், அதையுமே சொல்லலாம்.
1: அதாவது எப்படியாவது போய்விடணும், இந்த இடம் தான் சூப்பரான இடம், நீங்களும் போயிட்டு பாருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அது எந்த இடம் சொல்றதா நாங்க கேட்டுக்கிறோம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.
0: 01127 5001 அல்லது 01127 5001 என்ற இலக்கத்துக்கு, அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக் பக்கம் போங்க,
1: உங்கள் கமெண்ட்ஸ்களை பார்த்து விடுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஐரோப்பா பக்கம் எல்லாம் போகிற ஆசை இருக்கேன், ஐரோப்பா பக்கம் போகணும்னு ஆசை இருக்கிறேன்.
0: ஆமாம்,
1: போயிட்டு வரட்டும்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.
1: இது மக்கள் சூடிய மகுடமே,
2: மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: ஆட்கடத்தில் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக வணக்கம் வசந்தம். ஏராளமான விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தலைவலி காய்ச்சல் வந்தா சங்கர் என்ன செய்யறது?
1: அக்கட ஒரு மெல்டோல் எடுத்துருங்க.
0: ஆமா,
1: மெல்டோல் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் அப்படியே பறந்து போயிடும்.
0: அப்படியே பறந்து போகணும்னு சொன்னா நீங்கள் மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் எப்போதுமே உங்களிடம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. ஒரு வகையான பாராசிட்டமோல் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த அழகு அழகு நீ நடந்தா நடைய அழகு
1: அழகு அழகு அப்படிங்கும் போது எல்லாரும் நினைக்கிறது வந்து முகம் மட்டும் பொலிவா இருந்துருச்சுன்னு சொன்னா அதுதான் அழகு அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லா கிரீமையும் வாங்கி முகத்துக்கு பூசி முகத்தை மட்டும்
0: கிடையாது கதா. அழகுன்னு சொல்றது உள்ளத்துல இருக்கதோ,
1: உள்ளத்துல இருக்கடோ, அது மட்டும் இல்லாம
0: ரஜினி வாய்ஸ்
1: அதான் ரஜினி வாய்ஸா உங்களோட ஆரோக்கியம் வந்து அழகு அப்படிங்கிறது வலுவான எலும்புகள், அடர்த்தியான கூந்தல், பொலிவான சர்மம், இதெல்லாம் இருந்தாதான் அததான் அழகு ஆரோக்கியம்
0: அப்படின்னு சொல்லுவோம். அழகு என்பது எப்பவுமே உள்ளத்திலும் சரி உள்ளிலும் சரி இருக்க போகிறது. ஆக அது உண்மையான அழகுன்னு சொல்லுவாங்க தானே, அந்த அழகை நீங்கள் பெற முடியும். நீங்கள் இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் சொல்லிட்டு மெங்கெங்கெல்லாம் பெற முடியும் பாத்தீங்கன்னு சொன்னா
1: காகில் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்துகள் பெற்றுக்கொள்ளலாம்.
0: எஸ் சந்தோஷம், இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் சந்தோஷமா சொல்றோம். அதே போல ஒரு திருவியல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. அந்த திருவியல் எங்க வாங்கணும்னு சொன்னா நீங்க தெரியும், பஜாஜ் 40 வருட காலம் நம்பிக்கை
1: வாய்ந்த நிறுவனம், அங்கதான் நீங்க எடுக்கலாம் பஜாஜ் திருவியல்களை. எஸ்
0: பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் 40 வருட காலம் நம்பிக்கையோடு இருக்கிறது. அதே போல 236 cc என்ஜின்ஸ் இருக்குது. அதே போல டிஜிட்டல் மீட்டர் போட்டுக்கிறேன், புதுசு புதுசா சிஸ்டம் எல்லாம் வந்திருக்கிறது.
1: ஈஸி ரிவர்ஸ் கியர் இருக்கு.
0: ஒரு வாகனம் என்பது எங்களுக்கு அவசியமானது. நாங்கள் ஊர் இடங்கள் இருப்போம் இல்லையா, ஒரு அவசரத்துக்கு வாகனம் தேர்ந்தது ஒன்றுமே கிடைக்காது. அப்பதான் எங்களுக்கு ஒரு வாகனம் இருந்தா எவ்வளவு வயசா இருக்கும்.
1: அதான் குடும்பத்துல ஒரு 2-3 பேர் ஒன்னா சேர்ந்து எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படிங்கும் போது டக்குன்னு த்ரீ வீலர் இருந்துச்சுன்னா லேசு தானே, டிராபிக்ல எல்லாம் பூந்து பூந்து போயிட்டு வந்துடலாம்.
0: ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் ஒரு வாகனத்தை தேடும் போது நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு தேவை இருக்குது இந்த பஜாஜ் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இப்போ நாங்கள் எங்கே போக போகின்றோம்? விளையாட்டு பக்கம்.
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்
0: ஸ்போர்ட்ஸ் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியா இருக்கிறது. ஏராளமான விளையாட்டு தகவல்களுக்கு சங்கர் நாங்கள் சந்தித்திருக்கணும். அந்த IPL பக்கம் நாங்கள் முழுசாக அலச வேணும் இல்லையா?
1: ஆமா, அது மிக முக்கியமா விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்த போட்டிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட
0: ட்விஸ்ட்கள்
1: இருக்கிறது. அதாவது போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கு. நடந்து முடிஞ்ச போட்டிகள்ல வந்து பாத்தீங்கன்னா புள்ளிப்பட்டியலும் வந்து சரமாரியாக மேலங்கில ஓடிட்டு இருக்கு.
0: நிச்சயமாக நேற்றைய நாளில் 2 போட்டிகள் RCB மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதியது. இதில் RCB அணி 23 ஓட்டல் வெற்றி வாங்கி சூழியது. இந்த விராட் கோலி என்னப்பா எப்படி துண்டுப்படுத்தாடுகிறார் அளவுக்கு கம்பேக் கொடுத்திருக்கிறார்தான் சொல்ல வேண்டும். விராட் கோலி நேற்று 58 ஓட்டங்கள்,
1: ஒரு போட்டியில கம்பேக், இன்னொரு போட்டியில டக் அவுட். இதே
0: போட்டியிலும் 100 அடிச்சாரு.
1: 100, அதுக்கு அடுத்த போட்டியில
0: இப்ப 58. அப்படி சொல்லப்படாது என்ன சரியா இப்படி கிட்டத்தட்ட போல படிகள். நேற்று நாளில் 45 ஓட்டங்கள். நேற்று நாளில் வேங்கடேஷ் ஐயர் கலக்கி இருந்தார் வான வேடிக்கை.
1: 73 ஓட்டங்கள், இதில் மொத்தமாக 8 4 ஓட்டங்கள், 4 6 ஓட்டங்கள்,
0: மொத்தமாக 4 விக்கெட்டில் இழந்து 222 ஓட்டங்களை பெற்றது. பதற்கு திருப்பத்தை அடையது பஞ்சாப் கிங்ஸ் அணி. ஒரு காலத்துல ராஜா மாதிரி இருந்த
1: புள்ளிப்பட்டியல முதலாவதாக இருந்த அணி.
0: இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆரம்ப துடுப்பாட்டு வீரர்கள் சோபிக்காத காரணத்தால இந்த பெரிய ஒரு தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், ஆரம்ப துடுப்பாடு வீரர்கள் பார்க்கும் போது பிரியான் சாரியா 0, அதே போல பிரஸ்மன் சிங் 2 ஓட்டங்கள், அதே போல கூப்பர் கனவழி 37 ஓட்டங்கள், ஸ்ரேயா சையர் 1 ஓட்டம், அதே போல சூரியான் ஷட்ஜ் 35 ஓட்டம். விக்கெட்டுகள் செல்லும் போது இங்க ஓட்ட எண்ணிக்கை குறைகிறது. 199 ஓட்டங்கள், 8 விக்கெட்டுகள் இருந்து 20 ஓவர்களில்.
1: அதில் மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா
0: சசாங்க் சிங் நேற்று நாளில் 56 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். சரி, பந்துவீச்சு பகுதியை பார்க்கும்போது நாங்கள் நேற்றைய நாளில் ரஷிக் ஷாலாம் 3 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார். இந்த போட்டி ஒரு வகையாக நேற்று நாளில் RCB அணி 23 ஓட்டங்கள் வெற்றி வாங்கி சூடியது. அதுக்கு பிறகு அடுத்த போட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் RR அணிகள் மோதியது.
1: ராஜஸ்தான் ராயல்ஸ் மோதிய போட்டி.
0: இந்த போட்டி எதிர்பார்ப்பு மிக்க ஒரு போட்டியாக இருந்தது என்பதில் மாற்று கருத்தை கிடையாது. நேற்றைய போட்டி சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாக இருந்தது. நேற்றைய நாள் முதல் திருப்பத்தை அடையது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. இதில் ஜெய்ஸ்வால் 12 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். வைபவ் சூரியவன்சி குட்டிப்பையன்
1: 46 ஓட்டங்கள்,
0: 3 6 ஓட்டங்கள், 5 4 ஓட்டங்கள் நடக்கிறாங்க. அதே போல நேற்று நாளில் த்ரோ ஜோல் பாத்தீங்கன்னு சொன்னால் 53 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். அணி தலைவர் ரியான் பராக் 53 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். மொத்தமாக 193 ஓட்டங்களை பெற்றார்கள்.
1: 8 விக்கெட்டுகளை இழந்து
0: நேற்று நாள் பந்து வீச்சில் மிச்சல் ஸ்டாக் கலக்கியிருந்தார். நான்கு ஓவர் பந்து வீசி 40 ஓட்டில் கொடுத்திருந்தார். ஆனால் நான்கு
1: விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்
0: லுங்கி இங்கிடி. அதே போல மேத்தோ சிவாரி ஆகியோருக்காக தலா 2 விக்கெட்கள் வீழ்த்தப்பட்டது. டெல்லி கேபிட்டல்ஸ் பதிலுக்கு திருப்படுத்த அடைந்து 20 ஓவர்களில் 194 என்ற நிலைக்கு நோக்கி மிக சிறப்பான
1: திருப்பாட்டம். ஆரம்பமே வந்து பாத்தீங்கன்னா அதிரடியான ஆட்டமாகவே இருந்துச்சு. கே எல் ராகுல் 56 ஓட்டங்கள், அபிஷேக் 51 ஓட்டங்கள்னு சொல்லி ஆரம்ப இணைப்பாட்டம் சிறப்பாக இருந்ததுனாலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட ஓட்ட வேகமும் சரமாரியா இருந்துச்சுன்னு
0: சொல்லலாம். நிச்சயமாக அபிஷேக் போரால் நேற்று 51 ஓட்டங்கள், 7-4 ஓட்டங்கள், 1-6 ஓட்டம் அடங்கலாக ஆரம்ப விக்கெட் பாருங்க. முதலாவது விக்கெட் செல்லும் போது 105 ஓட்டங்கள் சிறப்பாக திருப்படுத்தார்கள். அந்த பகப்பிலேயே சரியாக பயன்படுத்திக் கொண்டார்கள். அதை தொடர்ந்து பார்க்கும்போது அக்ஷர் பட்டேல் அணி செல்லும் 34 ஓட்டிலே பெற்றுக் கொடுத்தது மிக இலகுவான வெற்றியை பதித்துக் கொடுத்தது. நேற்று நாளை உதிரிகளாக 16 ஓட்டங்கள் பெறப்பட்டது. பந்து பீச்சு பதவியை பார்க்கும்போது நேற்று நாளில் விஜய் சர்மா மற்றும் ஜஃப்ராஜ் தலா 2 விக்கெட்டில் வீழ்த்திருந்தார்கள். நேற்றைய போட்டி இப்படியான விஷயங்களோடு. நேற்றைய போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 5 விக்கெட்டால் வெற்றி வாகி சூடியது. இப்போது நாங்கள் சங்கர் கட்டாயமான ஒரு விஷயத்துக்கு பார்க்க போகின்றோம். எங்கன்னு சொன்னா
1: புள்ளி பட்டியல். இந்த ஏராளமான மாற்றங்கள் நடந்திருக்கிறது இந்த போட்டிகளின் முடிவுகளோட.
0: எஸ்
1: இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆர்சிபி அணி 18 புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்துல இருக்காங்க.
0: குஜராத் டைட்டன்ஸ் அணி 16 புள்ளிகளோடு இரண்டாம் இடத்துல இருக்கிறது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 14 புள்ளிகளோடு மூன்றாம் இடத்துல இருக்கிறது.
1: பஞ்சாப் அணி 13 புள்ளிகளோட நான்காம் இடத்திலையும் அதே இடத்தை அப்படியே தக்க வைத்துக் கொண்டு சிஎஸ்கே 12 புள்ளிகளோட 5ஆம் இடத்திலையும் இருக்காங்க. ஆர்ஆர் 6ஆம் இடம், டிசி டெல்லி கேபிட்டல்ஸ் 7ஆம் இடம்,
0: மும்பை இந்தியன்ஸ் மணிக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தொடர்ந்து வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், இடையில் ஒரு தோல்வி 5 போட்டி எடுத்துக்கொண்டது, ஒரு தோல்வி தான் பெற்றுக்கிறது. தொடர்ந்து வெற்றிகளை பகிர்ந்து கொடுக்கிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 8ஆம் இடத்தில் இருக்கிறது, மும்பை இந்தியன்ஸ் அணி 7ஆம் இடம், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தொடர்ந்து 10ஆம் இடத்தில் இருக்கிறது.
1: மும்பை இந்தியன்ஸ் 9, லக்னோ வந்து 10. அந்த இடத்துல எந்த மாற்றமுமே கிடையாது, பல வாரங்களாக
0: அப்படியே இருக்கிறாங்க. என்ன செய்யறது, இப்படியான விஷயங்கள் எடுத்துக் கொடுக்கிறது. பார்க்கலாம் இன்றைய போட்டி விறுவிறுப்பான போட்டியா என்று இருக்கிறது என்பதை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்றோம். சிஎஸ்கே
1: விளையாட்டு செய்திகள்
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM
1: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.

0: உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசனம் சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: சங்கர்,
0: சொல்ல விஷயம் இருக்குது. நாங்கள் கல்வி கற்கிறோம் இல்லையா, எங்களுக்கு நிறைய துறைகள் ஆசை இருக்கிறது. அந்த துறைகளை கேட்டு நாங்கள் வெளிநாடுகள் சென்று படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும் இல்லையா. அதை நாங்கள் எப்படி செய்வது போன்ற விஷயங்கள் எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். சரியான முறையில் செய்ததுக்கான ஒரு கேள்விக்குறி. நிறைய போலியான விஷயங்கள் இருக்கிறது சங்கர்.
1: இல்லாம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து இப்ப உயர்கல்வி கற்கணும் இல்ல வெளிநாடுகள்ல போய் கல்வி கற்கணும், ஆனா என்ன பண்றது அப்படின்னு வந்து நமக்கு போதிய அளவான தெளிவில்லாமல் இருக்கும். சோ அது பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இம்மாதம் 23-24 தேதிகள்ல மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியம்ல ஒரு விஷயம் நடக்குது.
0: எஸ், நீங்க கட்டாயம் அங்க போனீங்கன்னா உங்களுக்கு மிக பிரயோசனமான விடயங்கள் எல்லாம் அங்க இருக்க போகிறது. காரணம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வெளிநாட்டில் குடிபெயர அல்லது உயர்கல்வியை தொடர திட்டமிட்டிருந்தால் சரியா, உங்களுக்கு சிறந்த ஒரு களமாதான் அந்த களம் அமைய போகிறது.
1: வெற்றிகரம்
0: சொல்லுங்க.
1: வெற்றிகரமாக 4வது முறையும் மட்டக்களப்பில் மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 தான் நடக்குது.
0: இதுல பாத்தீங்கன்னா உலகின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்கள் பிரதிநிதிகளை நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களிடம் நீங்க பேசி என்ன மாதிரியான துறையில் உங்களுக்கு ஆசை இருக்கிறது, எந்த நாட்டுக்கு செல்லாம், எப்படியான படிப்பினை மேற்கொள்ளலாம் போன்ற விஷயங்களை நீங்கள் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும்.
1: மிக முக்கியமான இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, உடனடி அனுமதிகளுக்கு சிறப்பு தள்ளுபடிகளும் இன்னும் பல சலுகைகளும் இருக்கு.
0: வா, இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. காரணம் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக இல்லையா, அடுத்த கட்ட லட்சியத்துக்காக ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னா அந்த கட்டாயம் நீங்க அந்த இடத்துக்கு போய் பாரணும்.
1: மறக்காதீங்க, மே மாதம் 23 மற்றும் 24 மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்துல
0: நடைபெறுகிறது. கட்டாயம் நீங்க அங்க போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. 23 மற்றும் 24 திகதிகளில் நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. சரி, அதே போல நாங்கள் ஒரு ஆட்டோ ஒன்று வாங்குறோம் சரியா, வாகனம் ஒன்று வாங்கணும்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கும் போது நாங்கள் இப்ப யோசிப்போம் இந்த பெட்ரோல் பிரச்சனை அதெல்லாம் இருக்குது.
1: ஆமா, ஏன்னா இப்போ நிறைய இது ஒரு ஃபேஷனா தாண்டி இது ஒரு அடிப்படை தேவையா மாறிச்சு. நிறைய பேர் வந்து ஈவிக்கு மாறிட்டு இருக்காங்க, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்க்கு எலக்ட்ரிக் கார்களுக்கு மாறிக்கிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்களும்
0: எலக்ட்ரிக் திருவிலுக்கு மாறுங்கன்னு சொல்றோம். காரணம் பஜாஜ் உங்களுக்கு தெரியும், நம்பிக்கைக்குரிய ஒரு நிறுவனம் தான். உங்களுக்கு தெரியும், ஒரு சார்ஜ் மூலமா ஒரு தரம் சார்ஜ் செய்தீங்கன்னு சொன்னால் 150 கிலோமீட்டர் செல்ல முடியும். அது போல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குதுங்க, சத்தமே இல்லாம சைலண்டா போயிட்டு
1: வரலாம். ஆட்டோ எப்ப எடுக்கிறீங்க, எப்ப போறீங்கன்னு தெரியாது. அதுக்காக மனைவிக்கு தெரியாம எங்கேயும் போறதுக்கு எடுத்துட்டு போயிடக்கூடாது. இதை விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்காக சார்ஜிங் பாயிண்ட் எல்லாம் தேடி அலையணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, நீங்க வீட்டிலேயே அதை என்ன பண்ணிக்கலாம், சார்ஜ் பண்ணிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லித்தியம் அயன் பேட்டரி 9.2 kW இருக்கு இதுல.
0: சோ அது நீங்க வீட்டுல இருக்க நார்மல் பிளாக்ல நீங்க சார்ஜ் பண்ணிக்க முடியும். வெளிநாட்டு வெளில இங்க விருந்தாடி போயிருந்தீங்க சரியா, இங்க அது வெளிநாடு கிடையாது, விருந்தாடி போயிருந்தீங்க சரியா, அங்க போறப்போ சார்ஜ் தெரியுமா, ஐயோ எங்க வீட்டுலதான் ஸ்பெஷல் சார்ஜ் இருக்குது, இங்க எல்லாம் கிடையாதுன்னு அப்படிலாம் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல.
1: கரண்ட் பிளாக்ல நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம், ஈஸியான ரிவர்ஸ் கியர் இருக்கு, அப்புறம் ஜீரோ மெயின்டெனன்ஸ். அந்த ஒயில் ஊத்தணும் இந்த ஒயில்
0: ஊத்தணும் கிடையாது.
1: அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, விற்பனையும் பின்னரான உங்களுக்கு சர்வீஸ் இல்ல ஏதாவது உதிரி பாகங்கள் தேவைனா கூட பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நாடு முழுவதும்.
0: ஸ்பெஷலான ஒரு விஷயம் எங்கேயாவது உடஞ்சிட்டு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உடனே ஹோட்டலுக்கு கால் பண்ணீங்கன்னா உடனே வந்து அவங்க செய்து கொடுப்பாங்கன்றதும் இங்க முக்கியமான விடயம்.
1: மறக்காம என்ன பண்ணுங்க, பஜாஜ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்னு வாங்குங்க.
0: எஸ், முக்கியமான விஷயம் அதுபோல் நாங்க
1: பண்ணிக்கோம், பஜாஜ் எலக்ட்ரிக் த்ரீ வீலர் ஒன்னு வாங்குங்க.
0: எஸ், கட்டாயம். இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கிறது, நாங்கள் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லக்கூடிய பாபு நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறேன் மத்தில இருந்து. அவர் சொன்னார் பாத்தீங்கன்னா, எனக்கு கட்டாயம் இந்தியா தஞ்சை பெரிய கோயிலுக்கு போக வேண்டும் சொல்லி ஆசை இருக்கிறது.
1: ஆரம்பமே ஒரு மாதிரி கடவுள் பக்தியை ஆரம்பிக்குது இல்லையா, இந்த மாதிரி ஆசைகள் நிறைய பேருக்கு இருக்கும்.
0: அங்க போகணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதே போல அன்பான வணக்கம் தோனிஷனா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே, என்னையும் நிகழ்ச்சியோடு எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிக்கொண்டே எங்களோட சங்கவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, எனக்கு தாஜ்மஹால் போக வேண்டும்னு ஆசை இருக்கிறது. கல்லணை தான் இருந்தாலும் பார்க்க வேண்டும், அந்த காதல் காவியத்தை நான் பார்க்க வேண்டும்.
1: தாஜ்மஹால் தான் பாக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வவுனியாலே ஒரு சின்ன தாஜ்மஹால் போய் பார்த்துட்டு வரலாம்.
0: இல்ல, அவருடைய ஆசையை நீங்க சிரிக்க கூடாது சங்கர்.
1: இதுக்காக சொன்னேன், ஆக்ரா
0: நல்லா சொன்னீங்க.
1: நானும் போயிட்டு ஆடணும்னு ஆசை அர்ஜுன் மாதிரி, தாஜ்மஹால் உண்டு
0: ஆடணும்னு ஆசைப்படலாம், ஆனா அர்ஜுன் மாதிரி ஆசைப்படலாம், அதுதான் தப்பு, அதுதான் தவறான விடயம்.
1: சரி,
0: வடத்தில் ஃபைசர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறான், சுட வட போட்டு கொண்டு எட்டியாவது இல்ல நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கணும், நிகழ்ச்சி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிக்க ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காகவும் பாடல் வருகிறது,
1: கேட்டு மகிழுங்கள். அதே மட்டும் இல்லாம கமெண்ட்ஸே வந்து சொல்லிருங்க.
0: ஆமா,

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
1: எங்கதான் போனார் இந்த அபுல்? அபுல் எங்கதான் போயிட்டாரு?
2: அபுல் ஹசன் எங்க?
3: அபுல் ஹசன் எங்க?
1: ரொம்ப நாளா அபுல காணாமே, எங்கதான் இருப்பாரு?
2: அவர் வந்தா நல்லா இருக்கும்ல?
3: அவர் வந்தா நல்லா இருக்கும்ல?
2: நல்லா இருக்கும்ல?
4: அபுல் ஹசன், உங்க தண்டனை இன்னையோட முடிஞ்சிச்சு. நீங்க இனி செவ்வாய் கிரகத்துல இருந்து பூமிக்கு போகலாம்.
1: மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
5: அனுசரணை வழங்குவது.
0: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
6: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக வந்து கொண்டிருக்கிறார் பாடகர் சித் ஸ்ரீராம்.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. 2.6 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
2: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எறும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
3: காங்கிரஸ் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
5: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. A level முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
6: இம்முறை May 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
5: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
6: எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8
7: சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் காலை பொழுது உற்சாகம். சங்கர் அழகாக இருக்க வேண்டும், உண்மையான அழகாக இருக்கணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி உண்மையான அழகாக
8: அழகுன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் நிறைய பேர் நினைப்பாங்க. அழகுன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார்
7: அழகு அந்த பாடல் சூப்பர் ஸ்டார்
8: பாத்தீங்கன்னு சொன்னா இத்தனை வயதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆரோக்கியமா இருக்காரு, அடர்த்தியான கூந்தலோட அந்த மாதிரி இல்லாம நல்ல பொடியான அடர்த்தியான கூந்தல், பொலிவான சர்மம், வலுவான எலும்புகள் இருக்கிறோம்னு சொல்ற நீங்க என்ன எடுக்கணும்?
7: எஸ் அதை பாத்தீங்கன்னா கிளிப் கலோஜின் நேச்சுரல் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்போதுமே இளமை தோற்றமாக இருக்கும். அதே போல எலும்புகள்லாம் வலுவாக இருக்கும். இங்க முக்கியமான விஷயமா இருக்கு. ஆக நாங்கள் உடல் உள ஆரோக்கியத்தோடு இருக்க போனோம்னா அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது வேலை செய்யணும்னு சொன்னா உடம்பு ஒத்துழைக்கும்.
8: ஓ, அதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்பவே வாங்க கிளிப் கலோஜின் நேச்சுரல். இது வந்து இயற்கையாகவே உங்க உடல்ல வந்து பாத்தீங்கன்னா கலோஜின் உற்பத்தியை தூண்டும்.
7: எஸ், இது எங்க பரலான்னு சொன்னா காகில் ஃபுட் சிட்டி மற்றும் அனைத்து மருந்தகங்களும் நீங்கள் பெற முடியும். வந்து இங்க முக்கியமான விடயமா இருக்குது. சரி, சந்தோஷமான விஷயம். இதே போல இன்னொரு விஷயம், நாங்க உறுதியான ஒரு வீட்டை கட்டணும். அந்த வீடு உறுதியாக இருக்கணும், பரம்பரைக்கு இந்த
8: நிலைத்து நிற்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுவோம் இல்லையா?
7: அப்படியான வீடு கட்டணும் சொன்னா நீங்க என்ன செய்ய வேண்டும்?
8: மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தி உங்களோட வீடுகளை கட்டினீங்கன்னு சொன்னா
7: எப்போதுமே உறுதியாக இருக்கும். ஆக மெல்வா கியூஎஸ்டி கம்பி என்று சொல்லி கேட்டு வாங்கல் நீங்க மறந்து விடாதீர்கள். முக்கியமான செய்திகள் சிலவற்றையும் நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். இந்த மழை காலங்களில் நீராட செல்வது நீங்கள் தவிர்த்துக் கொள்வது, அதாவது நீராட முக்கியமான இந்த பாதுகாப்பற்ற இடங்களுக்கு செல்வதை நீங்கள் தவிர்த்துக் கொள்வது மிக முக்கியமான ஒன்றாக பாருங்கள். பல உயிர்கள் போயிருக்கிறது.
8: கிட்டத்தட்ட நாட்டில் பலதரப்பட்ட இடங்களில் 6 மேற்பட்ட உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது இந்த மழைக்காலங்களில் நீராட சென்று. குறிப்பா வந்து நேற்று முன்தினம் வந்து பாத்தீங்கன்னா தெல்தெனிய பம்பரக்கல விகாரைக்கு அருகில் உள்ள விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் நீராடாவது கூட 4 இளைஞர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க.
7: அதே போல வல்வெட்டித்துறை அதுபோல கக்கிராவை பகுதியில் இடம்பெற்ற தனித்தனி சம்பவங்களும் இதில் அடங்குறது. ஆக இந்த உயிர்கள் பலி போறதுக்கான முக்கியமான காரணம் எங்களுடைய கவன இனம் காரணமாக தான் இருக்குது. உயிரிழந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா 18 முதல் 21 வயதுக்கு உட்பட்டவர்களிடம் சொல்லப்படுகிறது.
8: அது

0: FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: மேல் சப்ரகமுக, மத்திய, வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவிய திணைக்களம் இன்று அதிகாலை விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட வானிலை அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நொவரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். அனுராதபுரம் மாவட்டத்தில் இடைக்கிடையே மழை பெய்யும் வாய்ப்புள்ளது. கோவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும், புலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்ன தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
2: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை இன்று மீண்டும் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதன்படி ஒரு பீப்பாய் பிரண்ட் வகை மசகு எண்ணெய் விலை 2.44 வீதம் உயர்ந்துள்ளதுடன் அதன் புதிய விலை 111.7 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. WTI வகை மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் புதிய விலை 108.32 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகளில் நிச்சயமற்ற நிலை மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் மீதான சமீபத்திய தாக்குதல்கள் காரணமாக மீண்டும் மசகு எண்ணெய் சடுதியாக அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தால செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை பொழுது உற்சாகப்படுத்துக அந்த வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு. சங்கர், ஒரு விஷயம்
1: இருக்கிறது,
0: அதாவது நீங்கள் என்ன சொல்றீங்க, நீங்க இப்ப ஏழல்
1: முடிச்சிட்டீங்க,
0: உயர்பட்ட படிப்பு முடிச்சிட்டீங்க, இப்ப அடுத்து உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு சொல்லி ஆசை இருக்கும்.
1: என்ன செய்யலாம், அடுத்து எந்த நாட்டுக்கு போகலாம், இல்ல எந்த கேம்பஸ் தெரிவு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் உங்களுக்கு.
0: எஸ்,
1: அதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் இனிமே தேவை கிடையாது உங்களுக்கு. உங்களுக்காக தெளிவூட்டுறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயம் நடக்குது. எங்க நடக்குது?
0: வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நான்காவது முறையாகவும் மட்டக்களப்பில் மாபெரும் உயர் கல்வி கண்காட்சி நடக்கிறது. சந்தோஷமான விஷயம். ஆக நீங்க விரும்பிய துறையில சிறந்த உயர் கல்வி கற்று உங்களுக்கு பிடித்தமான துறையில நீங்கள் வெளிநாட்டு போய் கல்வி கற்க வேண்டும், அதுக்கான ஒரு வழிகாட்டல் தான் அங்க நடக்க போகிறது.
1: அதாவது வந்து பாத்தீங்கன்னா எடுக்கேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 மே மாதம் 23-24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்துல தான் நடக்க போகுது.
0: அதேபோல உலகின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்கள் பிரதிநிதிகளை நேரில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கிறது. அவங்ககிட்ட போய் நீங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். எனக்கு இந்த துறையில தான் ஆசை இருக்கிறது. சோ நான் அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும், எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த பல்கலைக்கழகத்தை நான் தெரிவு செய்யலாம் போனால் பல விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்.
1: அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உடனடி அனுமதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தள்ளுபடிகள் மற்றும் இன்னும் சலுகைகள் வேற இருக்கு. சோ அப்ப மறக்காதீங்க, மே மாதம் 23-24 தேதிகள்ல மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்துக்கு போயிருங்க.
0: சரி, அதே போல உங்களுக்கு தெரியும் வீட்டுக்கு ஒரு பைக் இருந்தா நல்ல வேலையா, சந்தோஷம். அப்படி இருக்கிறத ஒரு பைக் சொன்னால் நீங்க அந்த வாசத்துக்கே ஓடுற மாதிரி பெட்ரோல் இருக்கிற பிரச்சனை இல்ல.
1: ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலை வேற உயர்ந்துகிட்டே இருக்கு. சோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை ஃபுல் டேங்க் பண்ணோம்னா வாசத்துக்கே ஓடும், மாசத்துக்கே ஓடுங்கிற மாதிரி ஒரு பைக் ஒன்று தேடினீங்கன்னு சொன்னா பஜாஜ் CT 100 பைக் இன்னைக்கே வாங்க.
0: எஸ், பஜாஜ் CT 100 பைக் வாங்கினா கிட்டத்தட்ட 500,000 வாடிக்கையாளர்கள் அது மூலமாக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான விஷயமா இருக்குது. அதே போல உதிரி பாகங்கள் நீங்கள் எங்கு வேணுமானாலும் எடுக்க முடியும் என்ற விஷயம் இருக்கிறது. அதே போல USB சார்ஜர் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கப்பட்ட விஷயங்கள்லாம் உள்ளடக்கி இருக்கிற CT 100 பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எப்பவுமே வீட்டுக்கு ஒரு வாகனம் இருக்கிறது பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா? ஆக நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, இப்ப நாங்கள் தலைப்பு ஒரு முறை ஞாபகப்படுத்தலாம் சங்கர். அதாவது நாங்கள் கேட்டுக்கிற கேள்வி என்ன சொன்னால், இந்த நாளில்
1: தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்நாள்ல வந்து நீங்க இங்க போகணும், இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு இடம் இருக்கும் இல்லையா? சென்றும் வந்திருக்கலாம்.
0: ஆமா
1: இல்லையா? இல்ல இன்னுமே வந்து போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கலாம். அது எந்த இடம் இல்ல எங்க போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு கேட்டிருக்கோம். நாம
0: அழைப்பின் வழியாக கிடைத்துக் கொண்டு அந்த இடத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். 0312-775-001 அல்லது 0312-775-111 இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.
1: அப்படி இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபேஸ்புக் பக்கம் போங்க, எங்களோட போட்டோ கீழே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க போகணும் அப்படிங்கிற கமெண்ட்ஸ் ஏராளம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு செய்யுங்க.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படைந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: பயமின்றி துணிந்து செல்லு. நல்ல விஷயம். சரி, நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் சங்கர்
1: சொல்ற
0: விஷயம் இருக்கிறது, நாங்கள் அழகாக இருக்க வேண்டும், அதே போல உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நீண்ட கருநிற கூந்தல்கள், அதே போல எங்களுக்கு தெரியும் உடல் எலும்புகள் இருக்கிற எலும்புகள் இருக்குதானே, எலும்புகள் எல்லாம் வலுவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும் இல்லையா.
1: நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம். முகப்பொலிவு மட்டும் அழகு கிடையாது, இப்படி எல்லாம் இருக்கணும் ஆரோக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உடனே கிளிஃப் கலர்ஜன் நேச்சுரலை வந்து வாங்கி
0: பயன்படுத்துங்க. பறந்து போயிடும்,
1: பறந்து போயிடும். இது ஒரு பாராசிட்டமால் வகை அப்படிங்கறதையும் ஞாபகப்படுத்துறோம்.
0: சரி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது, நாங்கள் முக்கியமான செய்திகளும் இருக்கிறது, அதை நாங்கள் பகிர்ந்துகொள்ள போகிறோம். பாருங்கள் சங்கர், ஒரு செய்தி இருக்கிறது. மியான்மர், மியான்மர் மியான்மர் நாட்டில் கடந்த மியான்மர் சொன்னாலும் நிலநடுக்கம் தான் எங்களுக்கு ஞாபகம் வந்து.
1: ஆமாம், அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட் மாதிரி மியான்மரில் நிலநடுக்கம் வந்து இங்கே சுற்றியுள்ள நாடுகள் எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க ஏற்படுற நிலநடுக்கத்தின் அதிர்வு வந்து அண்மையில் இருக்க நாடுகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும்.
0: சரி, பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா 7.7 மற்றும் 6.4 என்ற நிலநடுக்கம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்தது சங்கர். இதில் பலத்த சேதம் ஏற்படுத்தும் நாட்டில் பாத்தீங்கன்னா சுமார் 3700 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இதில் 5000 அதிகமான வந்து பருகாயமடைந்தாங்க. அதே போல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அங்கே சிதைந்து போயிருந்தது, கட்டிடங்கள் எல்லாம் விழுந்தது, மின் கம்பங்கள் என்று பல ஒரு பெரிய ஒரு சேதமாக பார்க்கப்படுது.
1: இது எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, மியான்மர்ல அவ்வப்போது சின்ன சின்ன அளவிலான நிலநடுக்கம் வர்றது வந்து இருந்தாலும் கூட,
0: இன்றைக்கு
1: காலை, அதுவும் காலை 7:35 பதிவாகி இருக்கு.
0: 5.1 அளவு கோளில் ஒரு நிலநடுக்கம் பதிவாகிருக்கு. தேசிய நில அதிர்வு மையம் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னு சொன்னா சங்கர், 115 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் பாத்தீங்கன்னா 16.603 டிகிரி வடக்கு அட்சக ரேகையிலும், 96.153 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இது முதல்ல தீர்மானிக்கப்படுறதா சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இதுவரைக்குமே சேத விவரங்கள்
1: வெளிவரல. என்ன மாதிரியான சேதம் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு சேதம் அப்படிங்கறது வந்து இன்னும் பூரணமாக வெளிவரல. அப்படி வரும் பட்சத்தில் நாம் என்ன பண்ணுவோம், அதையும் உங்களுக்கு
0: நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளும். காரணம், இது ஒரு சாதாரண நிலநடுக்கம் கிடையாது, 5.1 பதிவாகி இருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. நாங்கள் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய என்ன சொல்றது ஆசைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க சொல்லலாம் இல்லையா.
1: ஆமாம் ஆமாம், எங்கெல்லாம் சென்று வரணும் அப்படின்னு சொல்லி முகப்புத்தகம் ஊடாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அருள்மொழி சொல்லியிருக்காங்க, பாடல்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிங்கப்பூர் அழகான நாடு, பார்க்க வேணுங்கிற ஆசை இருக்கு. ஆமா, இந்தியா, ஸ்வீடன், மலேசியாவெல்லாம் பாத்துட்டாங்களாம், ஆஸ்திரேலியாவுக்கும் போகணும்னு ஆசையா இருக்காம அவங்களுக்கு.
0: எஸ், ஓகே. அதில் மஸ்கலியா தபால் கந்தோர் வீதியில் இருந்து ராஜேந்திரன் சொல்லிருக்கிறார், அவருக்கு பாத்தீங்கன்னா சிரிப்பாதைக்கு போக வேணுமா, 15 வயதுல போனாராம், மீண்டும் ஒருமுறை போக வேண்டும் சொல்லி ஆசை இருக்கிறது, நான் போக வேண்டும் சொல்லி சொல்வதாக சொல்லியிருக்கிறார்.
1: அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, பேஸ்புக்ல வந்து திரு மீன் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கு போயிட்டு எல்லா கோயிலுக்கும் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்காம அவங்களுக்கு.
0: பாருங்களேன், நல்ல விஷயம் தான். அதுபோல முந்தாஸ் பேகம் கொழும்பு 14 சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு யாழ்ப்பாணம் போக வேணும்னு ஆசை இருக்காங்க, கோட்டையெல்லாம் பார்க்கணும், யாழ்ப்பாணம் போகணும் அப்படின்னு ஆசை. பக்கம் தானே போயிட்டு வாங்க.
1: அப்புறம் சத்திய ஜோதி இணைஞ்சிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நாட்டுல இருக்கிற ஈஸ்வரங்கள் எல்லாத்துக்கும் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 5 ஈஸ்வர கோயில்களுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம் நாட்டுல இருக்க.
0: சரி, நல்ல விஷயம். அன்பான வணக்கம் கூட நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். புவனேஸ்வரனா சங்கரனா ரொம்ப பிடிச்சிருக்க நிகழ்ச்சி கூட தேவநச்சன் சொல்லிருக்காரு, அவருக்கு IPL மேட்ச் வந்து பார்க்க போகணும்னு ஆசை இருக்கிறதா.
1: இப்ப நினைச்சா போயிட்டு வரலாம், வேணா
0: போயிட்டு வாங்க.

0: ஒரு பழைய நாடகம், ஒரு மன்னரின் வாழ் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஓவியம், பழைய கால மனிதர்களின் வாழ்க்கையை நமக்கு பேசி காட்டும் அமைதியான இடம்தான் அருங்காட்சியகம். இன்று மே 18 உலகம் முழுவதும் உலக அருங்காட்சியக தினமாக கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான நாள். 1977 முதல் சர்வதேச அருங்காட்சியக பேரவை ஐகோம் அமைப்பினால் இந்த நாள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அருங்காட்சியகங்கள் என்பது வெறும் பழமையான பொருட்களை வைத்து காட்சிப்படுத்தும் இடம் மட்டுமல்ல, ஒரு நாட்டின் வரலாறு, அதன் கலாச்சாரம், மக்களின் வாழ்க்கை முறை, அறிவியல் வளர்ச்சி இவை அனைத்தையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் அறிவு களஞ்சியம். ஒரு அருங்காட்சியகத்துக்குள் நுழைந்தவுடன் நம் நேரத்தை தாண்டி ஒரு பயணம் செய்தது போல இருக்கும். பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய கருவிகள், போரில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், பழைய அரசர்களின் ஆடைகள், மரபு இசைக்கருவிகள், ஒவ்வொன்றும் ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருக்கும். நமது இலங்கையிலும் பல முக்கியமான அருங்காட்சியகங்கள் உள்ளன. நேஷனல் மியூசியம் ஆஃப் கொழும்பு இலங்கையின் வரலாற்றை பாதுகாக்கும் மிக முக்கியமான இடங்களில் ஒன்று. பழங்கால சிங்கள மற்றும் தமிழ் மரபுகளுடைய சின்னங்கள் அங்கே பாதுகாக்கப்பட்டுள்ளன. அதேபோல் இன்றைய டிஜிட்டல் உலகில் குழந்தைகள் பல விஷயங்களை மொபைல் திரையில் பார்த்து தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் ஒரு அருங்காட்சியகத்திற்கு சென்று நேரில் அந்த வரலாற்றை பார்க்கும் அனுபவம் எந்த இணையதளமும் தர முடியாத ஒன்று. அருங்காட்சியகங்கள் நமக்கு சொல்வது நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்பதையே. இந்த உலக அருங்காட்சியக தினத்தில் உங்கள் குடும்பத்தினருடன் அருகில் உள்ள அருங்காட்சியகத்திற்கு சென்று பாருங்கள். நமது வரலாற்றையும் மரபையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் பொறுப்பு நமக்கெல்லாம் உண்டு என்பதை இன்றைய தலைமுறைக்கு அமைதியாக சொல்லிக் கொண்டிருக்கும் இடம் அருங்காட்சியகம்.
1: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்.

0: வெல் டன், ரிசல்ட்ஸும் ஓகே. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன, ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
1: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
0: இம்முறை May 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
1: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
0: எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
3: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
4: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இருந்து.
5: 1000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தலித்து
6: இடைய நிலா

0: என அமைவது அழகு. நாள் முழுவதும் இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள். திரை உலகின்
1: அனுசரணை வழங்குவது.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
3: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் திரையாக வந்து கொண்டிருக்கிறார் பாடகர் சித் ஸ்ரீராம்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக வணக்கம் வசந்தம். சங்கர், ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. நான் சொல்ல போகிறேன், அதாவது தலைவலி காய்ச்சல் வந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
3: மெல்டோல் எடுங்க.
2: மெல்டோல் எடுத்தீங்கன்னு சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் எப்படி சவுண்ட்
3: ஆடியோ எஃபெக்ட் எல்லாம் போட்டு சொல்ற
2: மாதிரி எஃபெக்ட் எல்லாம் போடணும் சங்கர்.
3: மிக முக்கியமா மெல்டோல் அப்படிங்கறது வந்து ஒரு பாராசிட்டமால் வகை அப்படிங்கறது ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க.
2: கலகலப்பா சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் சொன்னா நீங்கள் மெல்டோல் எடுத்து போடுன்னு சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் போயிரும் இல்லையா? ஏன்னா இப்ப நாங்க ஒரு ட்ரிப் போறோம், எங்கேயாவது போறோம்னு சொன்னா சங்கர் சந்தோஷமா போய்கிட்டு இருப்போம். அதுல ஒருத்தர் பார்த்தா அவர் தான் கலகலப்பா சிரிக்கக்கூடிய எப்போதுமே அவர் தான் பிளானே பண்ணிருப்பார் ட்ரிப்ப.
3: ஆமா,
2: எல்லாம் கலைச்சு போடுவார், எல்லாம் செய்து போட்டு கடைசியில அப்பா தலைவலிக்கு உட்காந்துருவார். அந்த ட்ரிப்பே மோசமா போயிடும். அதுக்குதான் நாங்க சொல்றோம் என்ன,
3: மெல்டோல் ஒண்ணு எடுத்து கொடுங்க அவருக்கு.
2: ஓகே, அவர் சுறுசுறுப்பா மாறிடுவார். சரி, நாங்கள் எப்படிமே நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு ட்ரெஸ் போடுறனாலும் சரி, யார்டும் பேசும்போதும் சரி, நாங்கள் ஸ்மார்ட்டாக ஸ்மார்ட் லுக் கொண்டு இருக்கணும் சரி ஆசைப்படும் இல்லையா? ஒரு அழகான தோற்றம். இந்த தோற்றம் பார்த்தீங்கன்னா அழகான முகம் வேறு, அழகான தோற்றம் வேறு,
3: ரெண்டு
2: எல்லாமே சேர்ந்துதான் தோற்றம்.
3: அப்படி
2: எல்லா விதமான விஷயங்களையும் நாங்கள் உள்ளடக்கியதாக ஒரு மனிதனாக தோற்றத்துக்கு கொண்டு மனிதனாக இருக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்,
3: கிளிஃப் கலஜன் நேச்சுரல் எடுத்து பயன்படுத்துங்க. பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா முகப்பொலிவு கிடையாதுங்க, வலுவான எலும்புகள், சீரான கூந்தல், அது மட்டும் இல்லாம பொலிவான சர்மம்னு சொல்லி எல்லாத்தையுமே உங்களுக்கு தரும். இது மட்டும் இல்லாம இது இயற்கையாகவே உடலில் கலஜன் உற்பத்தியை வந்து உருவாக்கி இயற்கையான ஒரு அழகை உங்களுக்கு தரும்.
2: சரி, சந்தோஷமான விஷயம் எங்க இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா காகில் சூட் சிட்டி மற்றும் அனைத்து மருந்தங்களும் இப்போது கிடைக்கிறது, நீங்கள் போய் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் சந்தோஷமா சொல்லணும். அதே போல இன்னொரு விஷயம் இருக்கு சங்கர், நாங்கள் ஒரு திருவில் வாங்கணும் சரியா? எந்த திருவில் வாங்கணும் யோசிக்கணும், அதெல்லாம் யோசிக்க கூடாதுங்க. உங்களுக்கு தெரியும், 40 வருடகாலம் சந்தையில்
3: நன்மதிப்பு என்று கண்டு ஒரு திருவில் சொன்னா அது பஜாஜ் திருவில் என்பது நீங்கள் மறந்து விட கூடாது. வீட்டுக்கு ஒரு திருவில் கட்டாயம் வேணும்.
2: சந்தையில இப்பொழுது சந்தையிலும் சரி புலகத்திலும் சரி அதிகமான திருவில பாத்தீங்கன்னா பஜாஜ் திருவில் தான்.
3: திருவில்னாலே பஜாஜ்
2: தான். ஓகே, இந்த விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை பகிர்ந்து விட்டு நாங்கள் எங்களுடைய நேர்களின்
3: தலைப்புகள்
2: அதை சொல்ல போறோம்.
3: பிரியங்கள் போகிறோம். இதுவும் அது மாதிரியான ஒரு பிரியம் தான். அதாவது யாராவது நாம கேட்டிருந்த இல்லையா, வாழ்நாளில் ஒரு இடத்துக்காவது நீங்க போகணும்னு ஆசைப்பட்டத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னா அதே இடத்துக்கு நிறைய வாட்டி போயிட்டு
2: ஒரு
3: 32 தடவை போயிட்டு சாதனையும் படைச்சிருக்காரு.
2: அதாவது ஏற்கனவே 31 முறை போனது இவருடைய சாதனை தான் இருந்தது, மீண்டும் 32 முறைக்கும் போய் சாதனையும் படைச்சிருக்கிறாரு. யாருன்னு சொன்னால், அதை சொல்றேன் என்ன சொன்னால், காமில் ரீட்டா அப்படின்ற ஒருத்தர் தான் 32 வரை 32 முறையாக சென்றிருக்கிறார். எங்கன்னு சொன்ன பாத்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரத்துக்கு.
3: உலகின் மிக உயரமான சிகரமாக எவரெஸ்ட் இருக்கு. அந்த சிகரக்கு 32 முறை போனவர் அப்படிங்கிற ரெக்கார்ட வந்து இவர் புதுப்பிச்சிருக்காரு.
2: இவருடைய ரெக்கார்ட் தான் திரும்பவும் புதுப்பிச்சு. இது மட்டும் இல்ல, நிறைய மலைகளுக்கும் அவர் போயிருக்கிறார், போயிட்டு சாதனை படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆக நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும் அவருக்கு இல்லையா? இந்த மாதிரி முயற்சி மலையேறுவதுன்னு சொல்லி சாதாரணமாக சங்கர் இப்ப எங்களுடைய நாடுகள் அப்படி பெரும்பாலும் இல்லை. யூரோப் நாடுகள் பாத்தீங்கன்னா மலையேறுவது என்று ஒரு வழக்கமாக வைத்திருக்க காரணம், உடல் ஆரோக்கியம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது மனதுக்கு ஒரு நிம்மதியான ஒரு விஷயமா இருக்கிறது. மலையில் வருகின்ற காற்று ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறது போன்ற பல அனுபவங்களை சொல்வதாக சொல்கிறார்கள்.
3: உண்மைதான், அதுவும் ஹைக்கிங் அப்படின்னு சொல்லி இப்ப நம் நாட்டுகளையும் இருக்கிற பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கு இல்லையா, அங்கேயுமே நம் நாட்டவர்களும் சரி வெளிநாட்டவர்களும் சரி வந்து போறது வழக்கம். இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட நாங்க என்ன கேட்டிருந்தோம்,
2: அதாவது நீங்கள் எப்படியாவது போக வேண்டும் சொல்லி ஆசைப்படுற ஒரு இடம் இதான் இங்க இருந்து கேட்டிருந்தோம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அன்பு வணக்கம் என்று சொல்லி கீதா சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்குறோம், நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது. தனக்கு வந்தது சீனாவுக்கு போகணும் சொல்லி ஆசையா இருக்காங்க. என்னன்னு சொன்னா நிறைய அந்த வீடியோஸ்லாம் பாப்பாங்களாம், அவருடைய அந்த சட்டங்கள் அதே போல அவருடைய கட்டிடங்கள் அவருடைய தொழில்நுட்பங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது,
3: பாரம்பரியமான கட்டிடங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா,
2: அங்க போய் பாக்கணும்னு சொல்லி ஆசை இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க.
3: ரஞ்சன் ரஞ்சன் சொல்லியிருக்காரு, பிரான்ஸ் போகணுமா அவருக்கு, அதுவும் எங்க போகணுமா, பாரிஸ் நகரத்துல போயிட்டு அந்த டவருக்கு முன்னாடி போய் நிக்கணுமா,
2: போட்டோ எடுத்து போடணும்
3: அதுக்குதான். ஓகே, சூப்பர்,
2: ட்ரை பண்ணலாமே.
3: வெயில் என்ன
2: சரி அது இருந்திருந்து சிரிக்கிறார் தானே சூரியன். அப்பதான் கொஞ்சம் ஓவரா சிரிக்கிறார். அன்பான வணக்கம். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, சுவாரஸ்யமாக இருக்கிறது. கலைவாணி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவங்க பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயம், தான் வந்து ஆரம்ப பள்ளியில வந்து இந்தியால தான் கல்வி கேட்டாங்களாம், அந்த பாடசாலைக்கு திரும்ப போகணும்னு சொல்லி ஆசையா
3: இருக்குதான்.
2: நினைவுகள் அதிகமாக இருக்கும் இல்லையா.
3: அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வந்து ஷக்கீலா இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த டெங்கோல இருக்கிற பீச் இருக்கு இல்லையா, அங்க போகணுமா. அதானே நம் நாட்டுக்கு எல்லாரும் சுத்தி பார்க்க வரும்போது நீங்களும் என்ன பண்ணணும், நம் நாட்டுல இருந்து நம் நாட்டை சுத்தி பாருங்க. இப்ப போனே உங்களுக்கு எங்க போறேன், நமக்கு ஒரு தடவையா அது இல்ல, டெய்லி சுத்தி பாக்குற ஒரு இடம்னா எது, கேன்டீன்.
2: ஓகே சரி, விளையாட்டுக்கு சொன்னா கேன்டீன்டா.

0: கேட்டுக்கொண்டிருக்கிற வணக்கம் வசனம் நிறைய சொந்தங்கள் எங்க போகணும் அந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நானும் சொல்லிட்டேன், சங்கர் நீங்க எங்க போகணும்?
1: நான் வேலை முடிஞ்சேன் டக்குனு வீட்டுக்கு போகணும்.
0: இல்ல அப்ப ஆசைப்படுற எங்க
1: ஆசைப்படுற இடம் தான். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு போயே ஆகணும், இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா கனடா போகணும்னு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசை.
0: சின்ன வயசுல இருந்தே
1: ஆசை. இப்ப எனக்கு சின்ன வயசுதான், பட் இருந்தாலும் பரவாயில்ல
0: நம்பிருங்க.
1: ஆமா, கனடா போகணுங்கிற ஆசை எனக்கு இருக்கு. பார்ப்போம், ஒரு நாள்லயாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று வர கிடைக்குமா அப்படிங்கறதை பார்ப்போம்.
0: போலாம் போல, என்ன பிரச்சனை இருக்குது?
1: பிளைட் ஏர் தான் போறது தானே இல்லையா?
0: ஓகே, இப்படியான விஷயங்கள் அமைக்கிறது ரொம்ப சந்தோஷம். நாங்களும் நிகழ்ச்சி இருந்து விடையிற போகின்றோம். உங்கள் கனவுகள் அனைத்தும் நிறைவாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு தொடர்ந்து ராகம் சுமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் எம் எல் கிருபாகரன்
1: விடைபெறும். நாங்கள்
0: என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ்.
1: நான் என்றும் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். கான்பிடென்டா இருங்க மக்களே.
0: நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்த வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
4: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது
5: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
6: நேரம் காலை 10 மணி

0: வழுத்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கொள்ளுப்பட்டி நிமல்கா கார்டன் பகுதியில் தெரிவி வரியின்றி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட 540 சிகரெட்டுகளுடன் வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு தெற்கு குற்ற புலனாய்வு பிரிவின் உத்தியோகத்தவர்கள் குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் 35 வயதுடைய சீன நாட்டவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கொள்ளுப்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
3: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: தமது வான்பரப்புக்குள் பிரவேசித்து 3 ட்ரோன்களை இடைமறித்து வெற்றிகரமாக தாக்கி அளித்துள்ளதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. குறித்த ட்ரோன்கள் ஈராக் வான்வெளியிலிருந்து நுழைந்ததாக சவுதி அரேபியா குற்றம் சாட்டியுள்ளது. தமது இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை மீறும் எந்தவொரு முயற்சிக்கும் பதிலடி கொடுக்க தேவையான செயற்பாட்டு நடவடிக்கைகளை எடுக்கப்போவதாக சவுதி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இருப்பினும் ஈராக்கிலிருந்து சவுதி அரேபியா மற்றும் குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளை நோக்கி ட்ரோன்கள் ஏவப்பட்டு வருகின்றன. எமது அடுத்த மனித்தள செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதலாவது நேயர் வணக்கம்.
1: அன்பிக்கின் அறிவிப்பாளர் நான் மருதமணி அப்துல் நாசர்.
0: ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க, முதலாவது நேயரா இணைந்திருக்கிறீங்க.
1: ஆமாம், ரொம்ப சந்தோஷம்.
0: ஊர் பக்கம் மழையா இல்லாட்டி வெளிச்சிருக்கா?
1: உள்பக்கம் காலநிலை மிகவும் சீராக இருக்கு,
0: அருமையா இருக்கு.
1: ஆமாம், ஆனா பின்னரம் தான் கிடைக்கும்,
0: அது சொல்ல முடியாது. ஆனா சரி, பிரச்சனையா இருக்காது, அது கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு மழை தேவையா இருந்துச்சு, கொட்டோ கொட்ட கொட்டிருச்சு, போதும்.
1: எங்கட பகுதிக்கு மழை அவ்வளவு அவசியம் இல்லை, மற்ற பகுதிகளுக்கு தேசாங்கிற பகுதிகளுக்கு தான் அவசியம்.
0: அதுதான் நம்ம இவ்வளவு தரம் சொன்னாலும் மழைக்கு விளங்குது இல்ல. சரி சொல்லுங்க நாசர், இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: ஆமா, ஒரு பாடலை கேட்கலாம் நினைக்கிறேன். அந்த பாடல் போடும்போது இந்த பாடல் உங்களுக்கு தோற்றிருந்தால், நானாக நான் இல்லை தாயே என்ற அருமையான அந்த பாடலை அறிவிக்க நினைக்கிறேன். பாடலை கேட்பதற்கு மருதமனை மறைக்கார் ரீதி ராஃபி வசந்தன் ராஃபி மற்றும் முகமது
0: நன்றி நிகழ்ச்சி.
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற இந்த நேரம் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். ராஜா பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். ஜெயந்தி மாலா வந்துக்கிறாங்க பலாங்குடையிலிருந்து. அதே போன்று கல்முனையிலிருந்து ஜனா நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். மங்கே கிரசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை வணக்கம் கிருமா அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் நானும் அப்படின்னு சொல்லி பூபால ரத்னம் இணைந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரசன்னா, பிரணீத் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சத்யா வந்துக்கிறாங்க, ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் குறிப்பிடுகின்றார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் பூநாகலையிலிருந்து விராஜ் எழுந்திருக்கின்றேன். அப்பா மற்றும் அன்பழகன், அப்பா அன்பழகன், அம்மா சுந்தராம்பாள் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு மட்டக்கிழப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக மைதிலி வந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ஸ்ரீதாஸ் இணைந்திருக்கின்றேன். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஹரோலினா ஹரி வந்திருக்கின்றார். ஹரல் சந்திரா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். நம்பிக்கை கிராமத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை சசிகலா வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் அந்தோணி ஜூட் எழுந்திருக்கிறேன். என்னின் நிகழ்ச்சியில் அனைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் எழுந்திருக்கிறாங்க. அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நான் செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற தொண்டைமானார் செல்வச்சனதி சுதன் வந்திருக்கிறார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சகுந்தலா தேவி? நானும் நல்லா இருக்கிறேன். யாழ்ப்பாணம் என்ன மழையா வெயிலா?
1: கடும் வெயிலா இருக்கு. மழை ஓடிது
0: ஓடிடுச்சு. சரி, அப்ப இப்ப நீங்க எதிர்பார்த்தது கிடைக்குது. சரி சொல்லுங்க, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில் யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
1: நன்றி.

0: தேவையான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
1: மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, நான் கலைச்செல்வி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். சசி ஷாமிலா இருந்துக்கிறாங்க, பொத்துவில்லியில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். பிரியால் வந்திருக்கின்றார் நிகழ்ச்சியில், என்னை மனித நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே. இவளை புத்தளம் வடிவேல் பிள்ளை இணைந்துக்கிறாங்க. ஹரோலினா கெயில் இணைந்துக்கிறாங்க, என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தெமோதர ரூபா வந்துக்கிறாங்க, அருமையான பாடல் தெரிவுகள், என்னையும் நிகழ்ச்சி நினைத்து பாடல் ஒன்று வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மொரையின் எழுந்துக்கிறாங்க, ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் எழுந்திருக்கிறாங்க, அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணம் அளவட்டி சர்மிளா எழுந்துக்கிறாங்க, அதே போன்று இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள். ரொசலகமையிலிருந்து குசல ராஜா வந்திருக்கிறாங்க, அதே போன்று வணக்கம் கிருபான்னா, எப்படி இருக்கிறீங்க, உங்கள் நிகழ்ச்சியை ஒருபொழுதும் மிஸ் பண்றதே கிடையாது, என்னையே நிகழ்ச்சி நினைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி தயாகரன் எழுந்திருக்கின்றார். இனிமையான பாடல் தெரிவுகள் தெஹிவளையிலிருந்து ஷாலினி இணைந்திருக்கிறேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். நசூர் இணைந்திருக்கின்றார் கிண்ணியாவிலிருந்து. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தானண்ணா, எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஹட்டன்ல இருந்து சுந்தர் வந்திருக்கின்றார். தங்க சுந்தரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். கினிகத்தனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கண்ணா குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கின்றார். வணக்கம் சகோ, எப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜா வந்திருக்கிறாங்க, அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். ஹாப்டன் நவீன் வந்திருக்கின்றார், டிவான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குமாரி குறிப்பிடுகிறாங்க. ஸ்போன் விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். காலை நேர வணக்கம், நான் சமீதரன் இணைந்திருக்கிறேன், ஐநாதீவு தற்பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பருத்தத்துறையிலிருந்து அருள்மொழி வந்துக்கிறாங்க, மூதூர் பிரிதோஸ் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், அருமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள், மனைவி ராதாவை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குமார் எழுந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் சியாமலா குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று வணக்கம் அண்ணா, நான் கௌஷால் இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: 2.8 வசந்தம் FM. வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: யுத்த வெற்றியின் 17வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு தேசிய வெற்றிவிழா நினைவு நிகழ்வு கடந்த ஆண்டுகளைப் போலவே பாரம்பரிய முறைப்படி நாளை நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி ஆனூர குமார திசாநாயக்க தலைமையில் பத்திரமுலையில் அமைந்துள்ள ராணுவ நினைவிடத்துக்கு முன்பாக இந்த நிகழ்வு இடம்பெறவுள்ளது. இம்முறை நினைவு நிகழ்வில் முதற் தடவையாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உயிர்த்தியாகம் செய்த ராணுவத்தினரின் உறவினர்களும் கலந்து கொள்ளவுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய ரணவீர சேவா அதிகார சபை

0: தலைவர் பிரிகேடியர் எஸ் பி கோஹான் தெரிவித்துள்ளார். ராணுவம், கடற்படை, விமானப்படை, போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படை, சிவில் பாதுகாப்பு திணைக்களம், தேசிய மாணவர் படையணி, ரணவீர் சேவா அதிகார சபை மற்றும் ராணுவத்தினரின் பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் விசேட அழைப்பாளர்கள் உட்பட 2769 பேர் இதில் கலந்து கொள்ள உள்ளனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: ஈரான் அமெரிக்கா விதித்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு உடன்படாவிட்டால் மிகப்பெரிய அழிவை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் முன்னெடுத்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஈரான் அமெரிக்காவின் உடன்படிக்கைக்கு செயற்படாத காரணத்தினால் அந்த பேச்சுவார்த்தை மந்தகதியில் நிற்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மேலும் தெரிவித்தார். எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: 8 கோடி தனநிதி அணை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு, தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
4: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
5: புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவுல ஆத்துருகிறிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 01128064012.

0: ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களோடு இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: அன்பும் பண்பும் நிறைந்த எம்எல் கிருபாசருக்கு அன்பான வணக்கம். கந்தபுரத்திலிருந்து பூலோகநாதன்.
0: எப்படி இருக்கிறீங்க பூலோகநாதன்?
1: நல்ல சுகமா இருக்கும் சார். நீங்கள் நலமா இருக்க ஆண்டவரே பிரார்த்திக்கிறேன்.
0: நன்றி நன்றி. சரி சொல்லுங்க, ஊர் பக்கம் என்ன சொல்லுது? மழை வெயில்
1: ஊர் பக்கம் தான் சரியான மழை சார். பயரு உளுந்து கவுப்பி எல்லாம் தண்ணிக்க மிளகு எல்லாருக்கும் வெளியெல்லாம் எல்லாம் மழைக்கு எல்லாம் வளர போச்சு. எல்லாம் சிறுது அணிஞ்சுக்கிறத கொஞ்சம் அழகினம் வெள்ளாம் மதுரை தோழி நல்லது.
0: நீரில் அனைத்து பயிர்களும் சாய்ந்து கிடக்கிறது. இனியாவது கொஞ்சம் வெயில் இறுக்கமா பிடிக்கட்டும்.
1: வெயில் பிடிச்சாலும் சார் பிரச்சனை இருந்தால் இந்த உளுந்து பயிர் காப்பியெல்லாம் காஞ்ச நனைஞ்சா மடி வத்திப்போம். அது டிமாண்டா கடையில குடுக்கலாம்.
0: பயிர் பயிற்சிகள் செய்யறவர்களுக்கு பெரும் ஏமாற்றம்.
1: பெரும் ஏமாற்றம் நட்டம் சார். எல்லாம் கடன் பட்டு அடை வச்சு வட்டிக்க வேண்டிதான் எல்லாம் செய்யறதுகள். ஏதோ ஆண்டவற்றை செய்யற இதெல்லாம் மாத்த நாங்கள் நிப்பாட்டாம இல்லாது மாத்தாம இல்லாது.
0: அதுதானே பூலோகநாதன் சொல்றாரு. சரி சொல்லுங்க, எந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடல்கள் பாடல்கள் சுப்பரோ சுப்பரோவா இதான் வசந்தத்துல பாடல் கிருபாசர் வந்தாலே அது ஒரு தனி கடை. நான் மற்றதுக்காக சென்னையில அதோட எனக்கு கொண்ட ஒரு தனி விருப்பம் தனி மரியாதையும் இருக்கு சார்.
0: நன்றி.
1: அதனால பாடல அன்பான அன்பும் பண்பு எம்எல் கிருபாசருக்காகவும் என்னோட குடும்பத்தில இருக்காகவும் இஸ்கந்தபுரம் மக்களுக்காகவும் வசந்த கேட்கிற அனைவருக்காகவும் பாடலாம் சுப்பரம் சுப்பரம் என்னென்ன சின்ன வயது இளமையாக்கி கொண்டு போட்டது.
0: இப்ப நீங்க இளமையா தான் இருக்கிறீங்க, மறந்துடாதீங்க.
1: காலங்களுக்கு போய் கொண்டு இருக்கு கொண்டு போட்டது.
0: நன்றி நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களோடு ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் மேனகை வந்திருக்கிறாங்க, பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் இணைந்திருக்கின்றார். கொஸ்லாந்தியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். வரக்காப்பலவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். சது ஷர்வி எழுந்துக்கிறாங்க, அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க, நட்பட்டி முனையிலிருந்து எம்டிஏ சத்தார் வந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக இனிமையாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் மனித்து நல்லது ஒரு பாடல் வேண்டுமண்ணா அப்படின்னு சொல்லி ஆகாஷ் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல் தெரிவுகளோடு ராகம் சுகமானது நிகழ்ச்சியை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பூனாகலையூர் வசந்தத்தின் தோழன் சிவகுமார் எழுந்திருக்கின்றார். அதுபோன்று வடிவேல் எழுந்திருக்கின்றார். கிருபான் எப்படி இருக்கிறீங்க, ரத்னபுர வடிவேல் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாருக்குமே தெரியும் அண்ணா, அவரே தான் நான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதே போன்ற சூப்பரான பாடல்களோடு நான் ஹட்டன் அந்தோணி மலை நவீன் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். இனிமையான பாடல்களோடு ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், மூதூர் பட்டித்திடல் வடிவேல் அதாவது வசந்தத்தின் அபிமான நேர வெள்ளி ராகம் சுகமானது, அதுவும் இன்று நிகழ்ச்சி ரொம்பவும் இனிமையாக இருக்கிறது, இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் ஒன்று தாருங்கள், அன்றைய தினம் போல் இன்றும் ஒலித்து கொண்டே இருக்கிறது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். பட்டித்தடல் மூதூர் வடிவேல் வந்திருக்கின்றார். அதே போன்று தினேஷ் இருந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நிலந்தொரு பாடல் வேண்டுமண்ணா, நானும் ரொம்ப சந்தோஷமாக சிங்காரவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு 15 மோதரையிலிருந்து தர்சினி குணசேகரன் இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று ஓல்கோட் மாவட்டம் மேக்மிலன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். மனைவி கலா மற்றும் மகள் ஜனனி குடும்ப இணையை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அழுத் மாவட்டம் வோல்ஸ்லைன்ல இருந்து மணி வந்துக்கிறாங்க. அம்மா லக்ஷ்மி ஐயா, லக்ஷ்மணன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இந்திரகிளையிலிருந்து அரசு வந்திருக்கின்றார். முக்கனையும் சேர்த்து சுவையான பாடல்களை தரும் பாட்டு தலைவனுக்கு வணக்கம், அருமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரசாந்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: கடத்தல் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை பொறுமை உணருங்கள்.
2: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
4: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
5: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
4: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
5: எடியோகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
6: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:40. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: வணக்கம், கல்முனை நம்பிக்கை கிராமம், ஹரல் சந்திரா.
0: எப்படி இருக்கிறீங்க ஹரல் சந்திரா?
1: ஆமா, எனது பெயரை மட்டும் சொல்லிவிட்டா எங்களது பெயரை சொல்லவில்லை என்று எனது நண்பர்கள் அடிக்கடி கோலத்தை கோவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: பாருங்களேன், உண்மையான விஷயம் தானே, நீங்க ஏன் அப்படி செஞ்சீங்க? சரி சொல்லுங்க ஹரல் சந்திரா, யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: யாழ்ப்பாணம் பருத்தி துறையில இருக்கின்ற சியாமலா, பாண்டியப்பை சேர்ந்த இந்து, தேவமணி சீட்டர், முருக்கட்டாஞ்சல் இருக்கின்ற தீபா, மற்றும் பிரதான வீதி மருதமணி, புட்டுக்கடை புகாரி, கமலன் தவராஜா, முகமது, லயனல் கிரகரி, ராஜேந்திரன், சவுன் தவராஜா, அனைவரையும் இணைத்துக் கொடுத்தார்கள்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
1: நன்றி.

0: பெருலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
2: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. A level முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுக்கே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
0: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

பாகம் சுகமானது கேட்டால் இதமான இந்த நேரம் நிகழ்ச்சியின் இறுதி நேர் வணக்கம். சரி, இந்த நேரம் பேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபா அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி தாசன் பிரியா வந்திருக்கின்றார் ஈராவூரில் இருந்து. அதே போன்று கஜன் வந்திருக்கின்றார், சூப்பர் பாடல் தெரிவுகள் எட்டியாந்தோட்டை, தற்பொழுது கொழும்பு மொபைல் சோப்பில் இருந்து நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நீண்ட இடைவேளைக்கு பின்னர் நானும் நிகழ்ச்சியோடு தான் வரக்காப்போலியில் இருந்து வதுஷன் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, நாகராஜன் இணைந்திருக்கின்றேன், இனி நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பிரசாத் இணைந்திருக்கின்றார், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும், மீப்பிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கழுதாவளையிலிருந்து ஜீவ பிரியா இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் கிருமாண்ணா, நான் யாழ்ப்பாணம் ஸ்மைல் இணைந்திருக்கின்றேன், மனைவி நதீரா மற்றும் தம்பி இன்சாப் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள். நான் கே.கே.எஸ் ரோட் விக்னா ஹோட்டலில் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு புசல்லாவையிலிருந்து சசிகலா சுரேஷ் குமார் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். நிர்மலா பாலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ரொக்ஸ் வந்திருக்கின்றார், என்னை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். ஆறுமுகம் ரமேஷ் இணைந்திருக்கின்றார், ஊர்வலவத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை யோவின் இணைந்திருக்கின்றார், அண்ணா எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி யோவின் கென்சி வந்திருக்கிறாங்க. அதே போன்று வணக்கம் கிருபான்னா, எப்படி இருக்கிறீங்க, நான் மருதமுனையிலிருந்து முனாஸ் இருந்திருக்கின்றேன், அன்பு மனைவி ரிஃபானா மற்றும் மகன் ரிஃபாத் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அக்கறைப்பட்டு பப் ட்ரெய்லர் நிசார் இணைந்திருக்கின்றார். அதே போன்று மாளிகாவத்து சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒலித்துக் கொண்டிருப்பதாக மணிவண்ணன் குறிப்பிடுகிறது. இவளை வாழச்சேனையிலிருந்து அஜய் அகிலன் இணைந்திருக்கின்றார், அர்ஜுனா மற்றும் திருமாலவனை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் அச்சுவேலியிலிருந்து உமா வந்திருக்கிறாங்க, நிசா இணைந்திருக்கின்றார் மாவனெல்லையிலிருந்து. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் பாலா கார்த்திகா வந்திருக்கிறாங்க, தேவி ஜோகேஸ்வரன் இணைந்திருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக, ஃபர்சானா வந்திருக்கின்றார் அம்பாறையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி முகமது அன்வர் குறிப்பிடுகின்றார். உறவுகளுக்காகவும் பாடல் தயாராகிக் கொண்டிருக்கிற இந்த பண்ணைபுரம் மணிகண்ட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை சிவா நோவூடில் இருந்து வந்திருக்கின்றார், மர்சூக் ஜுனாய்டு இருந்திருக்கிறாங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா அப்படின்னு சொல்லி அமுதா வந்திருக்கிறாங்க, ரொம்ப சிறப்பு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியின் இறுதி பாடல்

தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் சிவானி அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினர்களே.

0: நல்லா பேசுங்க, நல்லது பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜி சிவானி வந்தாச்சு. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மாதிரி பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக 3 மணிக்கு மாதிரி நேர குதுகல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறோம். இன்றைய 3 மணி தியாலங்கள் சூப்பரான பாடல் எல்லாம் தொடர்ச்சியாக தரதுக்கு நானும் தயாராகவே இருக்கிறேன். எனவே அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0-1-2-5-0-0-3 அதே போல 0-1-2-7-7-5-1-1-1 என்ற இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற எங்கெந்த நிகழ்ச்சியை ரொம்ப சுத்தமா கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்களை கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 8 நிமிடமாக இந்த வேளை நிகழ்ச்சியினுடைய 6 மணி நேரமாக யார் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம் நிஷா மாவனல்ல, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சௌசரியமா இருக்கீங்களா?
0: சந்தோஷமா இருக்கிறேன் நிஷா. சொல்லுங்க, அப்புறம் மதிய நேரம் சமைச்சிட்டீங்களா?
1: இன்னும் இல்ல மேடம்.
0: ஆஹா, சமையல் காப்ப ஆயத்தம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குதா?
1: ஆமா, ஆயத்தம் நான் இவ்வளவு வெப்பத்தோட இருந்தேன்.
0: ஆஹா,
1: ஒரு நிகழ்ச்சிக்குமே இல்ல, பஸ் கிடைக்கல மேடம், போயிட்டு இப்ப அவங்க பஸ் கேட்டே கிடைச்சு.
0: அப்படியா?
1: ஆமா.
0: ஓகே நிஷா, சொல்லுங்க என்ன சமையல் இன்னைக்கு பண்றதா நீங்க பிளான்
1: பண்ணிருக்கீங்க?
0: இன்னும் முடிவு பண்ணல மேடம். முடிவு மனுஷர்மா அவர்களுடைய இசையில்

0: பகவதி திரைப்படத்துக்காக தேவாவின் இசையில் சங்கர் மகாதேவன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடிய ஒரு சூப்பரான பாடலோடு அப்படி நாங்க நிகழ்ச்சிக்குள்ள வந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா நேரம் நண்பகல் 12 மணிக்கு இருந்து 19 நிமிடமாக இந்த வரை நம்ம பேசுறதுக்காக வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், மதிய வணக்கம் மேடம் சுவானி அக்கம்.
0: சந்தோஷமான மதிய நேரம் வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கம்பாயில இருந்து அப்துல் மஜித் பேசுறேன்.
0: அப்துல் மஜித் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி சுகமா இருக்கீங்களா?
0: சந்தோஷமா அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கு.
1: எங்க அபுலாசன காணோம்?
0: அபுல் வருவார், சின்ன வேலையா போயிருக்காரு, வருவார் அவர். அப்பதான்
1: ஓகே ஓகே,
0: உங்களெல்லாம் பாத்துட்டு வருவோம் அப்படி சொல்லிட்டு ஊர் பக்கமா தான் வந்திருக்காரு. வருவார் வருவார்.
1: நல்ல மழை மேடம், இங்க கல்யாண மழை.
0: மழையா? வெளியில எங்கிட்ட போகாம கவனமா அப்படியே நீங்க ரேடியோ பக்கத்துல நல்ல நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. சரியா?
1: ஓகே மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க யார் யார் இணைந்து கொள்ள போறீங்க?
1: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம் கொழும்பு 14 மேலே உடன்புறவாத சகோதரி மும்தாஜி பேகம், அவரது கணவர் முகமது சயீத், அவரது செல்ல மகளுக்கும், அவரது குடும்பத்துக்காகவும், பருத்தித்துறை அருள்மொழிக்காகவும், மாவனல்லை நிஷா அவர்களுக்காகவும், முக்கியமாக மருதமுனை கலீல், அவர் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள மாட்டார், நீங்க சொல்லு நிகழ்ச்சியில கட்டாயம் வருவார், நல்ல கருத்தை சொல்வார், அவருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: ஓகே, நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்ட மிகு
1: நன்றி மேடம்.
0: நன்றி. திருச்சக்கடையங்களும் மலைப்பின் வழியும் அதே போன்று மோகனின் வழியும் இணைந்து கொள்ளுங்கள். வருகிறது பாடல்.

0: சத்தியம் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்கிறது. நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 26 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
5: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
6: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
7: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
8: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: என்பன அமைவது அழகா. நாள் முழுவதும் இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.
1: ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
2: இது என்ன பிரமாதமா? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
1: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
3: மச்சி போட்டு தாக்கு.
1: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
4: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: நீங்க
1: நீங்க வந்து நாளைக்கு வந்து கேளுங்க சரியா?
0: சரிமா, இல்ல அவருக்கு
1: அப்படியா சிரிப்புக்கு அடிமையா நீங்க?
0: அடுத்த
1: ஒரு சூப்பரான படகுக்கு காத்திருக்கு. யார் யாரும் எடுத்துக்கொள்ள போறீங்க?
0: ஆமா, எங்க சொந்தங்கள் தாங்க நிறைய பேர் சொல்லிடுவோம். மாட்டில கரெக்டா பொண்ணுசாமி குடும்பத்தினர் மற்றும் கல்வி வெற்றில சிவா குடும்பத்தினர் மற்றும் நீர்க்குழம்பு சேம்குமார் மற்றும் இந்த மகன் இருக்காரு சுதாகர் இருக்காரு கண்டியில, மருமகன் பவானி இருக்கு மற்றும் இங்க மோகன் இருக்காரு, செல்வம் இருக்காரு, மஸ்கில்யா டிஎஸ்ல இருக்காங்க மற்றும் பெரிய மஸ்கில்யாவில் பக்கத்துல ஈழ்ச்சி நாடகம் மன்ற எங்களோட குழுவினர்கள் பொன்னுசாமி என்ற காளிமுத்து மற்றபடி கோபால் மற்றும் இந்த சொந்தங்கள் கேட்க அனைவருக்காக குடும்பம் கேட்காம குழந்தைகள்
1: பாடல்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு வருகிறது பாடல். இது திருநாவட்டு திரைப்படத்துக்காக.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: மும்பையின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
3: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வளமை போலவே நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் என்று பகிர்ந்து கொண்டு ஹட்டன்ல இருந்து சபீத் ராஜ் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான மதி நேர வணக்கம் சகோதரி, இன்றைய நாள் சூப்பரான பாடலாம் தந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஹட்டன் வந்து யஷோத் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இதுவரை அன்பான மதிய நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் என்னுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி தினுஷன் ராஜா வந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களையும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். ஆயக்கா அன்பான மதிய நேரத்தை கலக்கிக் கொண்டிருக்கும் வாசந்தம் எஃப்எம் சிவானி அக்கா வணக்கம் என்று பகிர்ந்து கொண்டு சஃபாஸ் வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம் சஃபாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. மதுரை சண்முக சுந்தரம் வந்திருக்கிறாங்க, அன்பான மாதிரி நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கங்களோடு கஜன் வந்திருக்கிறாரு, கொழும்பில் மொபைல் ஷாப்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். யட்டியந்தோட்டையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களாம். சாங்ஸ் எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப நன்றி கஜன். அதே போல சந்தோஷமான வணக்கங்களோடு அகிலன் வந்திருக்கிறாரு, மதிய வணக்கங்களோடு தேவகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. கேரளினா ஆரியம் வந்திருக்கிறாங்க, அன்பான மதிய நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான மதிய நேர வணக்கம் சிவானி, பாடல்கள்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கொழும்பு 14 மும்தாஜ் பீகம் வந்திருக்கிறாங்க, இனிமையான வணக்கங்களோடு. தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சியை ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருப்பதா பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான மதிநேர வணக்கங்களோடு ஸ்டீவன் ஸ்டைலிஸ்ட்ல இருந்து ஸ்டீஃபன் வந்திருக்கிறாரு. அதே போல ஷக்கிலா சந்திரசிகம் செங்கலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான மதிநேர வணக்கம் சிவானி, நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹட்டன்ல இருந்து சத்திய ஜோதி வந்திருக்கிறாங்க. அன்பான மாதிரி நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு கிருஷ்ணா வந்திருக்கிறாரு, பெரிய நீலாவன் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். இனிமையான மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக நட்பிட்டி முனை ஏபிசி வீதி எம்டிஏ சத்தார் வந்திருக்கிறாங்க. அதே போல இருவருக்கும் சந்தோஷமான மதிய நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக அக்கறை பற்று பள்ளிக்குடியிருப்பிலிருந்து அப்துல் காதர் வந்திருக்கிறாங்க. பிள்ளைகள் அல்தாப் அகமட், அதே போல அல்தாப் அகமட் இருமுறை பகிர்ந்திருக்கிறாங்க. ரைட், ஓகே, இவர்களும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான வணக்கங்களோடு பவானி சந்திரகலா வந்திருக்கிறாங்க, கேரளிலிருந்து ஆகாஷ் வந்திருக்கிறாரு. அன்பான மாதிரி வணக்கம் சகோதரி, நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கிணக்கத்தனையிலிருந்து கடவுள கண்ணா வந்திருக்கிறாரு. அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு தொண்டை மாநாடு செல்வ சன்னதியிலிருந்து சுதன் வந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக வழக்கா போல தும்மலதினியிலிருந்து சதீஷ் வந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு அக்கறை பட்டு பப்டையிலிருந்து நிசார் வந்திருக்கிறாங்க. துரிசாக நீங்களும் மழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொண்டு உங்கள் மனதுக்கு பிடித்தமான சூப்பரான பாடலாம் அப்படியே பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னா அதை நிகழ்ச்சி சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 50 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டு முடிந்து நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச உள்ளிட்ட 6 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை 13 ஒத்திவைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 2016 கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்துக்கு முன்பாக வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கின் சாட்சியாளர்கள் எவரும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கவில்லை என செய்தியாளர் தெரிவித்தார். இதற்கமையவே வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணையை ஜூலை 13 அழைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையிலான அமைதி பேச்சுக்கள் தற்பொழுது முட்டுக்கட்டையேற்றியுள்ளன. இந்த நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்து ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளரும் நாடாளுமன்ற சபாநாயகருமான முகமது பாக்கர் காலிபாஃப் பாகிஸ்தான் உள்நாட்டு அமைச்சர் மோசின் நக்வியுடன் சுருக்கமான கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளார். பிராந்தியத்தில் அமெரிக்காவின் வருகை தங்களுக்கு பாதுகாப்பை தரும் என்று சில பிராந்திய அரசாங்கங்கள் நினைத்தன. ஆனால் இந்த வருகை பாதுகாப்பை தராது மட்டுமன்றி பாதுகாப்பற்ற தன்மையை உருவாக்குகிறது என்பதை அண்மைக்கால நிகழ்வுகள் நிரூபித்துள்ளன என காலிபாஃப் கடுமையாக சாடியுள்ளார். எமது அடுத்த மணித்தியால செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை

0: கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் உத்தியோகபூர்வமான முகநூல்களை இணைந்து கொண்டு உங்களோட கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்ல நிகழ்ச்சியோட சேர்த்து கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இப்போ நிகழ்ச்சியோட சொந்தம் வணக்கம்.
1: ஹலோ, அன்புக்கினி அறிவிப்பாளர் சிவானி அவர்கள், நான் மருதமனே அப்துல் நாசிர்.
0: எப்படி இருக்கீங்க நாசிர்?
1: நான் மிகவும் அருமையாக தான் இருக்கேன்.
0: சந்தோஷமா இருக்கீங்களா?
1: ஆமா ஆமா.
0: சரி, ஓகே, சொல்லுங்க. ஊர் பக்கம் எல்லாம் எப்படி இருக்குது?
1: ஊர் பக்கம் ஊரும் நல்ல சந்தோஷமா இருக்கு, காலநிலையும் சீராக இருக்கு.
0: அப்படியா? சரி, ஓகே. நீங்க ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்களே, என்ன காரணம்?
1: காரணம் என்னென்றால், ஒரு வெளியே செல்ல முடியாம
0: இதே உங்க அஞ்சலைய பார்த்த மாதிரி எனக்கு என்ன தோணுது. அப்படியா? அஞ்சலை பாத்துட்டீங்களா? அஞ்சலைய பாத்துட்டீங்களான்னு
1: கேட்டேன்.
0: சரி, ஓகே, சொல்லுங்க. அடுத்த நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வர காத்திருக்குது. யார் யாருன்னு
1: பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: அந்த வயிற்றுல கோன் கோழி ஒன்று கூப்பிடுது என்ற பாட்டு.
0: யார் யாருக்காக கேட்க போறீங்க இந்த பாடல?
1: பாடல கேட்டு இருக்கு. மருதமனை மறைக்கார் வீதி வசந்தம், வசந்தம் ராபி, என்றென்றும் பதீதீன், எச் எல் நஜ்முடீன் மற்றும் திருவள்ளுவர் வீதி, இஸ்மாயில், இப்ராஹிம் மற்றும் என்றென்றும் பதீதி ஆகியோர்கள்.
0: நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு மிக தொடர்ச்சி நிகழ்ச்சியோடு இணைந்து இந்த பாடலை தர முயற்சி. சரியா? ரைட், ஓகே. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் இருந்தால் அடுத்த மோசமான பாடல்

0: இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு.
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
0: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசலும் உண்டு.
1: எடியோகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.

0: நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இந்த மணித்தியாரத்துல கானா பாடலாம் தொடர்ச்சியா தரதுக்கு நானும் தயாராகவே இருக்கிறேன். கானா சுதாகரோட குரல்ல அவரே பாடிய ஒரு சூப்பரான பாடல் அப்படியே நிகழ்ச்சியிலிருந்து ஒடித்து ஓய்ந்திருக்கிறது. நேரம் மதியம் ஒரு மணி கடந்து 22 நிமிடமாக இந்த வேலை அழைப்பில் ஒரு சொந்த வணக்கம். சந்தோஷமான வணக்கம் கிருஷ்ண பக்தன். கிருஷ்ணா எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறேன் கிருஷ்ணா. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு நான் உங்களோட பேசுறேன். சரி ஓகே கிருஷ்ணா, சொல்லுங்க எங்க இருக்கீங்க? வீட்டுல இருக்கீங்களா? தலவாக்கல்ல கொல்லும்லையா? வீட்டுக்கு இன்னும் போகலையா?
1: இல்ல போயிட்டு
0: வந்தேன். அப்படியா?
1: சித்திரைக்கு போயிட்டு வந்து முப்பது கொஞ்சம் வந்து திரும்ப
0: ஓகே ஓகே ஓகே ஓகே. ஊருக்கு போறதும் வேலைக்கு வாரதும் இதுவே தான் வேலை இல்லையா? ஓகே ஓகே ஓகே கிருஷ்ணா, சொல்லுங்க மதிய நேரம் சாப்பிட்டீங்களா? அப்படியா, சரி ஓகே. சொல்லுங்க நிகழ்ச்சியில அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வர காத்திருக்குது. யார் யார் இணைந்து கொள்ள போறீங்க?
1: பாடல கேட்பதற்காக மலை சித்ரா தீபன் நிர்மலா செல்வி மற்றும் வாழ்நி சுந்தரனா கண்டூர் ராசமணிக்கு ராஜேந்திரன் சப்மன் வசந்தகுமார் கடவுள மனோகரன் ஈடன் ருசுலராஜா ஆட்டோ விஸ்வநாதன் உமாச்சந்திரன் ஐயா கண்ணு சேம்குமார் தேவட்டன் குணசீலன்.
0: நன்றி நன்றி நன்றி. இந்த நேரம் அன்பான மாதிரி நேர வணக்க மக்கா நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக பகவந்தலாவ கெம்பின் துசி வந்திருக்கிறாரு. சொந்தங்க அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. அதே போல அன்பான மாதிரி நேர வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நீண்ட இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றன. அருமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு வரக்கா போல தும்மதனியிலிருந்து வதுஷான் வந்திருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தெஹிவலிலிருந்து ஷாலினி வந்திருக்கிறாங்க. பாடல் தேர்வுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான மதிய நேர வணக்க மக்கா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு பன்னிபுரம் மணிகண்டன் வந்திருக்கிறார் தொடர்ச்சியாக. நீங்களும் மலைப்பின் வழியாகவும் அதே போன்ற முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. கேளுங்க கேட்டுட்டே இருக்க. இது உங்கள் வாசந்தா மேகமின் மதிய நேர கூத்துக்களும் பேசிட்டு இருக்கிறது. உங்கள் சிவானி ஒரு சுப்பான பாடல் வந்து கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: வணக்கம்
3: வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
5: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
6: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
8: 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள DPMC காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து

இனிமையான வணக்கம் சிவானி சகோதரி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். மனைவி பாமினி, மகன் துஷாதன், அதே போல யாஷ்வித், சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு கல்முனையில் இருந்து ஜனா வந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கங்களோடு நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு காசற்றிலிருந்து டிஜே வந்திருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான வணக்கங்களோட பாடல்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக அட்டன் அந்தோணிமலை நவீன் வந்திருக்கிறாரு. அன்பான மாதிரி நேர வணக்கம், சந்தோஷமான வணக்கம் நிகழ்ச்சியினுடைய பாடல் தெரிவுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக பலாங்கோடிலிருந்து குமாரி வந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கங்களோடு மணிவண்ணன் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. இதேவேளை அன்பான மாதிரி நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வெள்ளவத்தில இருந்து செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. ஆய் அக்கா, அன்பான மாதிரி நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கிண்ணியா மஃப்ரூக் நகர்லந்து நசூர் வந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கங்களோடு அம்மன்புரம் செங்கலடியிலிருந்து சுரேஷ் வந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான வணக்கங்களோடு மதுரையில் இருந்து சண்முக சுந்தரம் வந்திருக்காங்க. தொடர்ச்சியாக நீங்களும் மழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0312-77-5001. அதே போல 0312-77-5111 என்ற இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று வசந்தம் எஃப்எம்முடியோ உத்தியோகபூர்வமான பேஸ்புக் பக்கமா போனீங்கன்னா சூப்பரான போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்டையும் பதிவிட்டீங்கன்னா அதே நிகழ்ச்சி சேர்த்து கொண்டு பயணிக்கிறானும் காத்திருக்கின்றேன். வருகிற பாடல் வசூல் ராஜா MBBS திரைப்படத்துக்காக.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் ஆட்கடத்தல் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸும் ஓகே. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன, ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
3: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பா படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
2: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
3: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
2: எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
4: புதுமைகளோடு

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: 102.7
3: குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய் ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலச்சிருக்க ஜக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 ஆயிரம் 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: நடப்பு ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் நாட்டுக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,35,643 என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஏப்ரல் மாதத்தில் மொத்த சுற்றுலாத்துறை வருமானம் 157.1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என இலங்கை மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது. இருப்பினும் 2025 ஏப்ரல் மாதத்தின் சுற்றுலா வருமானமான 256.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடுகையில் இது 38.8% வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. 2026 ஆண்டின் ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்துள்ள மொத்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 8,76,277 பதிவாகியுள்ளதுடன் இக்காலப்பகுதியில் ஈட்டப்பட்ட மொத்த சுற்றுலா வருவாய் 1,111 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என இலங்கை மத்திய வங்கி தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
2: காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது 8 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு மருத்துவ ஆதாரங்கள் தெரிவித்துள்ளன. ஹமாஸின் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை தயாரிப்பு பிரிவு தளபதியை குறிவைத்து இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பு தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த படையினருக்கு அச்சுறுத்தலாக விளங்கிய ஆயுததாரி ஒருவரை கொன்றதாகவும் இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. அத்துடன் கான் யூனிஸின் காவல் நிலையத்து கரையிலும் தற்காலிக முகாமிலும் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இருவர் பலியாகியுள்ளனர். டைர் அல் ஃபலா பகுதியிலுள்ள அல் அக்ஸா மருத்துவமனைக்கு அருகிலுள்ள பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மேலும் 5 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். எமது அடுத்த மனித்தியாள செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 ஆயிரம் 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்

கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.

0: நிகழ்ச்சிக்கான ஒரு போஸ்டருக்கும் அந்த போஸ்டர் லைக் பண்ணிட்டு கமெண்டிங் பதிவிட்டீங்கன்னா அதே நிகழ்ச்சி சேர்த்து கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். இப்போ நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் அருள்மொழி.
1: சோமா இருக்கீங்களா?
0: சந்தோஷமா இருக்கிறேன் அருள்மொழி. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சோமா இருக்கிறேன்.
0: சமைச்சிட்டீங்களா? மதிய நேரம் சாப்பிட்டீங்களா?
1: சமைச்சிட்டேன்.
0: என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு?
1: இன்னைக்கு நண்டு கறி.
0: ஆஹா, அப்படியா?
1: என்ன
0: உங்களுக்குமரமாண்டி
1: சாந்தி கோவிந்தராஜன் ராஜலட்சுமி அம்மா பாடகிருஷ்ணம் அம்மா முந்தாஜ் போகம் கட்டுவம் சவுந்தராக்கா வயதாத உயக்கா மாமடன நிஷா கலா குதிரி விஜிதா வசந்தாக்கா அபி ஸ்ரீமுருகனா வடிவிலனா ஆட்டோ விஸ்வநாதன் அழகுந்தரமன்னா ஈரனா சாயங்குமார் ஹரிச்சந்திர அப்துல் மஜித் அப்துல் நாசீர் வசந்தகுமார் அழனா வாசனா அளவட்டி செஞ்சு பாரவசின் தம்பி உடம்பு கணபதி அனைவருக்கு ஆண்டாங்க.
0: நன்றி.
1: நன்றி.

0: சும்மா கீழி. 102.6 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். மதிய நேர குதுகல் நிகழ்ச்சியோடு தர்பார் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. இந்த நேரம் மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கின்றேன். உயர்தர பரீட்சைக்கு பிறகு மாணவர்களுக்கு ஒரு ஒரு யோசனை இருக்கும். நாங்க வந்து அடுத்த துறையை வந்து தெரிவு செய்யணும். அதே மாதிரி உயர்தர பரீட்சைக்கு பிறகு நாங்க என்ன செய்யலாம், எந்த துறைக்கு நாங்க பொருத்தமானவங்க, அதே மாதிரி உள்ளூர்ல நாங்க படிக்கலாமா, வெளிநாட்டுல படிக்கலாமா, வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற ஆசைகள் கனவுகள் ஏராளமாக இருந்தாலும் கூட அந்த துறைக்கு நாங்க செல்லணுமாக இருந்தா நாங்க எந்தெந்த மாதிரியான முயற்சிகளை கை கொடுக்கணும், அதுக்கான சரியான ஒரு ஆலோசனை எங்க நாங்க பெற்றுக்கொள்ளலாம், இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் அதே போல ஆசைகள் நிறையவே இருக்கும் இல்லையா. உங்களுக்காக ஒரு தீர்வு வழங்குவதற்காகத்தான் வெற்றிகரமாக 4வது முறையாக நடைபெறும் அட்வொகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 மே மாதம் 23-24 திகதிகள்ல மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய மட்டக்களப்பு டெக்னோ கல்யாணியில வந்து நடக்க இருக்கிறது. எனவே இந்த கண்காட்சியில் நீங்க பங்கு பெற்றீங்க அப்படின்னு சொன்னா உலகின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்த தராங்க. அதே போல வெளிநாட்டு கல்வி மற்றும் குடிப்பெயர்வு தொடர்பான தகவல்கள், அதே போல உடனடி பதிவு மற்றும் சிறப்பு சலுகைகள், கல்வி தொழில் மற்றும் உயர்தொகை தொடர்பான ஆலோசனைகள், இப்படி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நேரடி தரதுக்கு தயாராகவே இருக்கிறாங்க. எனவே மே மாதம் 23-24 திகதிகள்ல மட்டக்களப்பு மக்களுக்காக, அதாவது ஆஃப்டர் ஏ லெவலுக்கு பிறகு நாங்க வந்து வெளிநாட்டுல போயிட்டு படிக்கணும், வெளிநாட்டுல போயிட்டு நாங்க செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற அனைத்து மாணவர்களுக்குமே ஒரு இலவசமான கண்காட்சி வந்து ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. எனவே இந்த மாதம் 23-24 திகதிகளில் நீங்க மிஸ் பண்ணாம மட்டக்களப்பு கல்லடி ஆடிட்டோரியத்துக்கு நீங்க மறக்காம போயிருங்க. அதே போல உங்கள் கனவு தொழில் வாழ்க்கைக்கு சரியான திசையை காட்ட மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி ஏற்பாடு செய்திருக்கிறாங்க என்பதையும் நானும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
2: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
3: இம்முறை மே 23-24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
3: எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
4: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
5: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
6: இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷலிட்டி ஒன்னு இருக்கு.
5: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
7: மச்சி போட்டு தாக்கு.
5: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
8: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
9: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
10: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
11: பெட்ரோல் வாசனைக்கு மாடும் ஒரே வாகனம்,
12: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
13: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
14: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
15: சிறந்த முதலீடு ராம் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள DPMC காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து 1000

0: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சந்தோஷமா
1: இருக்கிறேன்.
0: சரி, ஓகே, சொல்லுங்க. நிகழ்ச்சியுடைய பாடல் தேவைகள்லாம் பிடித்திருக்குதா உங்களுக்கு?
1: நல்ல வாழ்க்கை எல்லாம் போய் கொண்டிருக்கு, கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நல்ல வாழ்க்கை மிரட்டுக்குமே.
0: சரி, ஓகே, சொல்லுங்க.
1: அங்கே போவே.
0: ஓகே, நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு போய்க்கு.
1: நன்றி, நன்றி, நன்றி.
0: இந்த நேரம் முகநூல் வழியாக இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்க அப்படி சந்தோஷமாக நான் ஞாபகப்படுத்தும் அன்பான வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? சாங் சூப்பர், சாங் செலக்ஷன் எல்லாம் செம்ம அப்படின்னு சொல்லி தேச மகாராமையிலிருந்து கீதா வந்திருக்கிறாங்க. நன்றி கீதா. அதே போல சந்தோஷமான வணக்கங்களோட பாலா கார்த்திகா வந்திருக்கிறாங்க. அதே போல தூத்துக்குடி இருந்து சி பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாங்க. அன்பான மதிநேர் வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான மதிநேர் வணக்கங்களோட ஜுனைட் வந்திருக்கிறாங்க. அன்பான மதிநேர் வணக்கம் சகோதரி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பல்லாங்குடியிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. திருச்சியில நீங்களும் மலைப்பின் வழியாகவும் அதே போன்ற முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. இப்போ முதல்வன் திரைப்படத்திற்காக வருகிறது பாடல்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 இரு மக்கள் சூடிய மகுடமே மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கறியாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு ஒருவித வாய்ப்பும் இல்லை.

0: Halo. Hei.
1: Kembalikan ya.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: வசந்த மிகவும் இன்ட்ரெஸ்டாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் சிட்ஸ்ரீராம்.

0: சென்னையின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸும் ஓகே. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
3: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
2: இம்முறை May 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
3: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசலும் உண்டு.
2: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
4: 102.8
2: நன்றி. கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்துக்காக இமான் இசையில் வருகின்றது பாடல்.

அழைத்துக் கொண்டிருக்கும் பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்லப் போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் போட்டித்தாக்கு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் ரஃபீனா மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பினா ஜெஷிவானி. நன்றி சொந்தங்களே.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: நாட்டின் பல பகுதிகளுக்கு பலத்த மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவிய திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு இன்று இரவு 11:30 வரை அமலில் இருக்கும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய மேல் சபரகம ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் குருணாகல் மாவட்டத்தின் சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
3: ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சீனாவுக்கு 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளதாக கிரெம்ளின் மாளிகை அறிவித்துள்ளது. புட்டினின் இந்த விஜயமானது 2001 சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே கையெழுத்திடப்பட்ட சீன ரஷ்ய நட்பு உடன்படிக்கையின் 25வது ஆண்டின் நிறைவை முன்னிட்டு திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி நாளை மற்றும் நாளை மறுதினம் புட்டினின் இந்த விஜயம் அமையவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகள், பொருளாதார ஒத்துழைப்புகள் மற்றும் முக்கிய சர்வதேச பிராந்திய விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆராயவுள்ளனர். எமது அடுத்த மனித்தியாளச் செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனித்தியாளச் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை

காதல் திரைப்படத்துக்காக பெற்ற அருமையான பாடல் நிகழ்ச்சியின் அரப்பு பாடலாக போட்டு தாக்க நிகழ்ச்சியில் வந்து ஒழித்து இந்த நேரம் 1:10 ஆகின்றது. சரி, எல்லோருக்குமே தெரியும் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா வலிமை புலவி முக்கியமான பல விடயங்களோடு தொடர்ந்து நீங்க மாலை 5 வரைக்கும் வசனத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேர்களின் கனவு என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் அப்படி இல்லைன்னு சொன்னா ஃபாரின்ல போய் நாங்க வந்து ஹையர் ஸ்டடிஸ் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான விடயம் ஆரம்பத்திலேயே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னா, வெற்றிகரமாக பாத்தீங்கன்னு சொன்னா 4வது முறையாகவும் வந்து மட்டக்களப்புல வந்து மாபெரும் உயர் கல்வி கண்காட்சி வந்து இருக்கு. எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கு. நீங்க விரும்பிய துறையில வந்து உயர்கல்வியை கற்று உங்களுக்கு பிடித்த துறையில வந்து நீங்க செல்றதுக்கு ஒரு முக்கிய வழிகாட்டியா இருக்கும் இந்த எக்ஸ்போ அப்படின்னு சொல்லலாம். உலகில வந்து ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் அதே நேரத்தில் வந்து உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை வந்து நீங்க அங்க போய் நேரில் சந்திக்கிறதுக்கு ஒரு சிறப்பு வாய்ப்பு கூட உங்களுக்கு இருக்கு. நீங்க அங்க போனீங்க அப்படின்னு சொன்னா வெளிநாட்டில் வந்து குடிபெயர அப்படி இல்லைன்னு சொன்னா உயர்கல்வியை தொடர வந்து உங்களுக்கு பிளான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதுதான் உங்களுக்கு சிறந்த களம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அனுமதிகளுக்கு அதாவது வந்து உடனடி அனுமதிகளுக்கும் சிறப்பு தள்ளுபடிகள் அப்படின்னு சொல்லி பல சலுகைகள் வந்து உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா நீங்க போங்க. எப்ப இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? இம்மாதம் 23 அதே நேரத்தில் 24 தேதியில பாத்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியம் அங்கதான் இருக்கு இந்த எக்ஸ்போ. கண்டிப்பா எல்லோரும் போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.

0: சொந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகுல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடம் இருந்து
5: 1,000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்து
6: இந்த காதலன்றி
5: 1,000 பாடல்களுக்கிடையில் ஓர் பாடல்.

0: சிறப்பென அமைவது அழகு. நாள் முழுவதும் இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகுங்கள்.
1: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

சூப்பரான பாடலோட சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். வசனத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வாகன இறக்குமதிகள் மீது அரசாங்கம் 50% மேலதிக வரியை விதிப்பதற்கு எடுத்த தீர்மானத்தை தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உள்நாட்டு சந்தையில வந்து வாகனங்களின் விலைகளை வந்து கணிசமாக வந்து அதிகரிக்க உள்ளதா வந்து இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வந்து மதிப்பிட்டு இருக்கு. புதிய மேலதிக வரி பாத்தீங்கன்னு சொன்னா சர்வதேச நாணய மாற்று வீத உயர்வு மற்றும் ஏற்கனவே வந்து இருக்கிற வரிகள் ஆகியவற்றின் கூட்டு தாக்கம் காரணமா வந்து வாகனங்களின் மாடல்களுக்கு ஏற்ப அவற்றின் விலைகள்ல வந்து 1.5 பில்லியன் ரூபாய் முதல் 2.5 மில்லியன் ரூபாய் வரை வந்து அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லி சங்கம் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விடயமும் வெளியாகி இருக்கு.

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
2: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம்

உன்னிடத்தில் இணை கொடுத்தேன் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் நாங்களும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நேரம் இப்போது 3:42. இந்த நேரத்தில் அடுத்தும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, தெற்கு சீனாவின் குவான்சி பகுதியில வந்து இன்று அதிகாலை வந்து நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கமானது வந்து ரிக்டர் அளவில் பாத்தீங்கன்னு சொன்னா 5.2 ரிக்டராக வந்து பதிவாகி இருக்கிறதா தெரிவிக்கப்படுது. இந்த நிலநடுக்கத்தால வந்து பல கட்டிடங்கள் வந்து இடிந்திருக்கிற நிலையில வந்து ஒரு சில இடங்களில் வந்து நிலச்சரிவும் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலநடுக்கத்தால வந்து இருவர் வந்து பலியாகி இருக்கிறாங்க, பலர் வந்து மாயமாகி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்களை வந்து தேடும் பணிகள் வந்து இப்ப தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு. சுமார் 7000 பேர் வந்து பாதுகாப்பு பகுதியில வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா மீட்பு பணிகள் வந்து விரைவாக வந்து நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்லி முக்கியமான விடயமும் வெளியாகி இருக்கு.

0: அதிர்ச்சியின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் சி ஸ்ரீராம்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்து வெளிவிவகார அமைச்சின் ஆவண சான்றுபடுத்தல் சேவைகள் வந்து மறு அறிவித்தல் வரை வந்து தற்காலிகமாக வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயம் வெளியாக இருக்கு. அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, கியூஆர் குறியீட்டு முறை இல்லாமல் வந்து எரிபொருள் வழங்கும் எரிபொருள் நிலையங்களுக்கு எதிராக வந்து கடுமையான சட்டத்தை வந்து அமல்படுத்த போவதாக வந்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வந்து சொல்லியிருக்கு. எரிபொருள் விநியோகத்திற்கு வந்து கியூஆர் குறியீட்டு முறை கட்டாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் மருத்துவர் மயூரஸ் நெத்திகுமார இந்த விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி முக்கியமான விடயம் வெளியாகி இருக்கிறார்.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதானை சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்
4: வசந்த FM மனித்தியால செய்தியின் முதலில் உள்நாட்டுச் செய்தி. இங்கிலாந்தில் லண்டன் நகரில் நடைபெறவுள்ள அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று பிற்பகல் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். பிரதமருடன் மேலும் இருவர் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர்கள் இன்று பிற்பகல் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இங்கிலாந்தின் லண்டன் நகர் நோக்கி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான UL 403 என்ற விமானம் மூலம் புறப்பட்டு சென்றுள்ளனர். பிரதமர் உள்ளிட்ட குறித்த குழுவினர் தமது பயணத்தை நிறைவு செய்து எதிர்வரும் 23ஆம் தேதி மீண்டும் நாட்டுக்கு திரும்ப உள்ளனர்.
3: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்.
4: புதிய பாதுகாப்பு முகாம் ஒன்றை அமைப்பதற்கான திட்டத்துக்கு இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கிழக்கு ஜெருசலமில் சமீபத்தில் இடிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகளின் பலஸ்தீன ஏதிலிகள் நிவாரண அமைப்பின் வளாகம் இருந்த இடத்தில் இவ்வாறு புதிய பாதுகாப்பு முகாம் அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் ஜெருசலம் நகராட்சி இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையின்படி இந்த புதிய வளாகத்தில் ராணுவ அருங்காட்சியகம், ராணுவ ஆட்சேர்ப்பு அலுவலகம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சரின் அலுவலகம் ஆகியவை அமைக்கப்படவுள்ளன. எமது அடுத்த மனித்தள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: 8 கோடி தனநிதானை சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
5: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
1: முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
3: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
4: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடமிருந்து
5: போட்டுக்காக்க நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். சரி, மீண்டும் உங்களுக்காக ஞாபகப்படுத்துகின்றேன். சரி, என்ன அப்படின்னு சொன்னா, ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், ஹையர் ஸ்டடிஸ் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான மகிழ்ச்சியான செய்தி அடுத்து. என்ன அப்படின்னு சொன்னா, வெற்றிகரமாக வந்து 4வது முறையாகவும் வந்து மட்டக்களப்புல வந்து மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி இருக்கு. எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லி இருக்கு. சரி, நீங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரும்பிய துறைகளை வந்து சிறந்த உயர்கல்வியை கற்று உங்களுக்கு பிடித்த துறையில வந்து நீங்க செல்றதுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கும் இந்த எக்ஸ்போ. உலகத்துல வந்து பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகங்கள், அதே நேரத்தில் வந்து உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை வந்து அங்க நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பு கூட உங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து வெளிநாட்டுல குடிபெயரா அப்படி இல்லைன்னு சொன்னா உயர்கல்வியை தொடர திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் உங்களுக்கான சிறந்த களம். சரி, உடனடி அனுமதிகளுக்கு அதே போல வந்து சிறப்பு தள்ளுபடிகள் அப்படின்னு சொல்லி இன்னும் பல சலுகைகள் வந்து இருக்கு. சரி, இது எப்ப எக்ஸ்போ இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த மாதம் 23-24 தேதிகளை வந்து மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியம் அங்கதான் இருக்கு இந்த எக்ஸ்போ. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க.

0: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
4: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
5: இம்முறை May 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
4: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
5: எடியோகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
6: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

புயல் இசையில் ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்டு வந்திருக்கிறோம். வசனத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்பிஎல் 2026 தொடருக்கான உத்தியோகபூர்வ போட்டி அட்டவணை வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான முடியாக இருக்கு. இந்த புறம் பாத்தீங்கன்னு சொன்னா, எல்பிஎல் தொடரானது வந்து ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கின்றதா சொல்லப்படுது. அதே நேரம் வந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி மேலதிக நாளாக வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஜூலை 17ஆம் தேதி எஸ்எஸ்சி மைதானத்தில் வந்து ஆரம்ப விழாவுடன் வந்து தொடர் ஆரம்பமாக இருக்கிறதோடு வந்து முதலாவது தொடக்க போட்டியில வந்து யாழ்ப்பாணம் மற்றும் காலி அணிகள் வந்து மோதவிருக்கு. லீக் சுற்று போட்டிகள் வந்து எஸ்எஸ்சி தாம் மற்றும் கண்டி ஆகிய மைதானங்கள்ல வந்து நடைபெறவிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இறுதி சுற்று போட்டிகள் வந்து கொழும்பு ஆர் பிரேமதாஸ் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கு வந்து மாற்றப்படவிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. லீக் சுற்றுல மொத்தம் 20 போட்டிகள் வந்து நடைபெறவிருக்கு வார இறுதி நாட்கள். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட வேலை நாட்களில் வந்து ஒரே நாளில் 2 போட்டிகள் வீதம் வந்து நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்ற அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயமும் வெளியாகி இருக்கு.

மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.

0: அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: வசந்தத்தினின்றி ஸ்டார் ஆஃப் த்ரீ சிறப்பித்துக் கொண்டிருக்கும் படகர் ஸ்ரீராம்.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோட ரொம்ப ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக நாங்களும் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, சீரற்ற காலநிலை காரணமா பாத்தீங்கன்னு சொன்னா பாதிக்கப்பட்டிருக்க விவசாய நிலங்களுக்கான இழப்பீடுகளை வழங்கும் செயல்முறையானது பாத்தீங்கன்னு சொன்னா விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபையினூடாக வந்து முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி விவசாயம் மற்றும் கால்நடை வழங்கல் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார். பயிர் சேதங்கள் குறித்த விவரங்கள் வந்து தற்போது வந்து சேகரிக்கப்பட்டு வருவதாகவும், விவசாயிகள் வந்து தங்களுடைய பாதிப்புகள் குறித்த விவரங்களை வந்து உரிய அதிகாரிகளிடம் வந்து சமர்ப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கூட பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார்.

ஒலிக்கரபிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லப் போகிறேன். தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சிவா மற்றும் ஆனந்தி தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: 2.8 வசந்தம் FM. வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு

0: அனைத்து முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் சீனிக்கான வரி குறைக்கப்பட்டதன் ஊடாக அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட 1,590 கோடி ரூபாய் நட்டத்தை வசூலிக்குமாறு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு எதிர்வரும் June 27 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. மனுதாரர்கள் விளக்கமளிக்கையில் உள்ளூர் சீனி உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு 2020 இறக்குமதி செய்யப்படும் சீனிக்காக 50 ரூபாய் வரி அறவிடப்பட்டு 50 ரூபாய் வரி அறிவிக்கப்பட்டு பின்னர் அது 25% குறைக்கப்பட்டதாக தெரிவித்தனர். இவ்வாறு வரி குறைக்கப்பட்டதன் நிவாரணம் நுகர்வு மக்களுக்கு கிடைக்கவில்லை எனவும் அதனை பிரதிவாதி தரப்பு நிறுவனம் கையகப்படுத்தியதன் ஊடாக மக்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி இம்மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு வரி குறைக்கப்பட்டமையினால் அரசாங்கத்துக்கு இல்லாது போன 1,590 கோடி ரூபாவுக்கும் அதிக பணத்தை மீள அறவிட உத்தரவிடுமாறும் மனுவில் கோரப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஆப்கானிஸ்தானின் தலிபான் நிர்வாகம் சிறுவர் திருமணம் விவகாரத்து மற்றும் குடும்ப உறவுகள் தொடர்பிலான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. வயதுக்கு வந்த சிறுமி ஒருவரிடம் திருமணம் தொடர்பில் கேட்கும்போது அவர் மௌனமாக இருந்தால் அது அவருடைய விருப்பம் என கருதி திருமணத்தை நடத்துவதற்கு இச்சட்டத்தில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஆண் பிள்ளை அல்லது ஏற்கனவே திருமணமான பெண் இவ்வாறு அமைதியாக இருந்தால் அது அவர்களது விருப்பம் என ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அச்சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் தந்தை அல்லது தாத்தாவுக்கு தமது குடும்பத்தில் சிறுவர் சிறுமிகளுக்கு அதாவது சிறுவர் திருமணம் செய்வதற்கு இச்சட்டத்தின் ஊடாக உச்ச அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. சிறுவயதில் நடைபெற்ற திருமணத்தை அவர்கள் பெரியவர்களானதுடன் ரத்து செய்வதற்கு கோரிக்கை விடுக்க முடியும் என்ற போதிலும் அதற்கு தலிபான் நீதிமன்றின் அனுமதி கட்டாயம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ஒரு சிறுமி மௌனமாக இருப்பதை விருப்பம் என கருதி திருமணம் நடத்துவது அவரின் உரிமையை முற்றாக இல்லாது செய்யும் இடையும் என அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அந்த மணித்தியாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தினுடைய நாளுக்கான மணித்தியாள செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லத்தர் சபை.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
4: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள். 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

0: நடா
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா போடு.
2: நீங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா வாரத்தின் முதல் நாள், உங்கள் அனைவரையுமே வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0101 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த போறீங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள போறீங்க. இப்போது ஆரம்பத்திலேயே நம்மளோட பேசணும் அப்படின்னு சொல்லி அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் அக்கா.
2: வணக்கம், யார் இது?
3: நான் நூரில இருந்து அஸ்வினி பேசுறேன்
2: அக்கா. அஸ்வினி, எப்படி இருக்கீங்க? அஸ்வினி, நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கேன் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் அஸ்வினி சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
3: இப்ப படிச்சிட்டு இருக்கேன் அக்கா.
2: இப்ப படிச்சிட்டு இருக்கீங்களா?
3: ஓகே.
2: டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா அஸ்வினி? சரியா, கண்டிப்பா வருவாரு. அப்புறம் சொல்லுங்க, வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அவ்வளவுதானா? சரி, இப்ப அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
3: எல்லாருக்கும் கேக்கலாம் அக்கா. அக்கா, எனக்கு ஒரு சாங் தர முடியுமா?
2: என்ன பாடல்?
3: சொல்லத்தான் நினைக்கிறேன் சாங்.
2: சொல்லத்தான் நினைக்கிறேன். அடடா, என்ன காரணம் இந்த பாடல்?
3: அந்த படம் பிடிக்கும்க்கா.
2: அப்படியா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க, தர முயற்சி செய்யறேன். சரியா?
3: ஓகேக்கா.
2: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
3: தேங்க்யூக்கா.
2: நன்றி நன்றி.

Sri Lanka. Vosindam FM. 102.6. 102.8. மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம் கிட்ட பயணம்.

0: வேகமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.

0: யூத் திரைப்படத்திலிருந்து மணி சர்மாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. சூப்பரான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கிறது. எனவே இங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம் எல்லோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் நிஷா மாவனல்ல, எப்படி இருக்கீங்க?
1: ஆமா மேடம், நல்ல சுகமா இருக்கிறோம் மேடம். நீ சுகமா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நிஷா?
1: இப்ப சமைக்கிறேன் மேடம். நாளைக்கு மழை வருது, கரண்ட் போயிடும், அதுக்கு சமைச்சு போயிடும். கரண்ட் சமைக்கிறே தானே.
0: அப்படியா, என்ன சமையல்?
1: பலா காக்குறேன், கருவாடு கோயில் இருக்குது, இன்னொரு கோவா சுண்டல் இருக்குது.
0: அப்படியா?
1: ஆமா.
0: சரி சரி, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க நிஷா?
1: எல்லாரும் சுகம் மேடம்.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: இந்நேரம் நண்பர் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதோட சேர்த்து கம்பஹா அப்துல் மஜீத் நானாவுக்கும், கம்பஹா கம்பவேல சசிமா குடும்பத்துக்கும், நைவேல ஹாந்தியே சமீரா குடும்பத்துக்கும், மற்றும் எங்களோட நண்பர்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் சேர்த்து அறிவிப்பாளருக்கும் சேர்த்து பாடு போடுங்க மேடம். நன்றி, வாழ்த்து.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0301, 2775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.

0: வசந்தாம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 5:30.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
0: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும்.

0: இருக்கின்றது. ஆட்கடத்தில் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
2: ஆயிரம் விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்துவம்.

0: தொண்ணூற்றி இரண்டு தசமிட்ட அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்போது நேரம் பாத்தீங்கன்னா மாலை 5 மணி கடந்து 37 நிமிடமாக கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அனுப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யாரது?
1: மும்தாஜ் பேகம் கொண்டு பயனாளி.
0: மும்தாஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க எப்போதுமே வசந்தம் தான் கேக்குறீங்க. எப்பயும் இதே பதில் தான். சரி சரி, அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இப்பதான் குடிச்சேன்.
0: நீங்க? நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன். சரி, அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க மும்தாஜ்?
1: எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. உங்க வீட்டுல?
0: எங்கட வீட்லயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காவும், புவனேஷ்கா, நந்தசருக்கா, சித்தியாஸ்மா, இத்ரிஸ்மா, ஜெமிலா, அருமை, பர்த பாத்மா, அபி, ரஹ்மா, மருது, குவேதி, சின்னைய, மகாதேவன், ஆட்டோ விசன, உமத்தன், வசந்தகுமார், ஃபாரூக், அப்துல் மஜி குடும்பத்துக்காக வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து கண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி.
2: FM 102.6, 102.8.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 5:43.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும்

0: 102.8 திரை உலகின் அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM, 102.6, 102.8.

0: லாஸ்டா அந்த மாங்கா யாருக்கு?
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கீங்க. அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்கன்னா சுவைடான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0175-0301-0101-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 9 மணி வரைக்கும் இப்போது நம்மளோட பேசுறதுக்காக இந்த மணித்தியாலத்தின் முதல் நேரா ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அனு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இது?
2: கல்முனை நம்பிக்கை கிராமம், ஹரல் சந்திரா.
1: ஹரல் சந்திரா, அன்பான மாலை நேர வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: இரவு நேர கடமைக்காக

0: வருகிறதில் இருக்கின்றேன். வசந்தம் எங்களுக்கு எனக்கு துணையாக இருக்கின்றது.
1: அப்படியா, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
0: ஆம், பாடல்கள் பிடித்திருக்கின்றது. இந்த நோடுவே இருக்கும் வசந்தம்.
1: அப்படியா, 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தோடு?
0: அடுத்த
1: பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
0: பாடல் கேட்பதற்கு கல்முனை சத்தியமாபுரத்தில் இருக்கின்ற மற்றும் பாண்டிருப்பு கமலன் தவராஜா, முகமது ரவி சார், சிவமணி டீச்சர், எங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஜெருசன், ஜெருசா, ஜாய், மலர் அனைவரையும் இணைத்துக் கொடுத்தாருங்க.
1: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
0: நன்றி.
1: இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0311-2-7501, 0311-2-7511 என்ற இலக்கத்திற்கு.

102.6, 102.8.

Streaming in Sri Lanka. Voice of the FM. 102.6. 102.

மழைப்பினைப்படுத்துங்கள். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம். வணக்கம் அன்பான மாலை நிறுவனம். அட்டட்டா, அவர் அப்படியே போயிட்டாரு. சரி, இந்த நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நிற வணக்கம் என்று சொல்லி பெரிய குறியானையில இருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. குட் ஈவினிங் என்று சொல்லி மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நிற வணக்கம், நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி புவனேஸ்வரி மங்கைக்கரசி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நிற வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று கிண்ணியா மஸ்ட்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஆனந்தி, அன்பான வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி அருமை என்று சொல்லி குறிஞ்சாக்கேணி அசுர்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. குட் ஈவினிங் என்று சொல்லி மாவனல நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம், கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. இந்து கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம், ஊர்கோட வத்து தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான மாலை நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பலாங்குடையிலிருந்து அவனா சிவாய் இந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 6:32.
1: 102.6, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
2: இது மக்கள் சூடிய மகுடமே.
1: நாட்டிற்கே செல்வம் 1000 விண்மீன்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நிறமாலையா 6:42.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

வசந்தத்தை இன்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார் பாடகர் சித் ஸ்ரீராம். ஒலிக்கும் பாடல் இது ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் 2.0 திரைப்படத்திற்காக.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

சமத்தில் வசந்தம் எஃப்எம். நேரம் இரவு 7 மணி. அனுசரணை வழங்குவது இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் இல்லை.

0: வீட்டு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள். 17th படைவீரக தினம் நாளை ஜனாதிபதி தலைமையில். மல்வானை வீடு குறித்து பிரதமரிடமிருந்து உறுதிமொழி. அங்கிருந்து வெளியேறிய பல்கலைக்கழக மாணவர்கள். மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பு. மேலும் 104 மெட்ரோ பஸ்களை கொண்டுவர ஒப்பந்தம். 22nd பொதுநலவாய கல்வி மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் பிரித்தானியா விஜயம். ஆப்கானிஸ்தானில் தலிபான்களின் புதிய சட்டம்.
1: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
0: வணக்கம். வசந்தம் FM இரவு நேர பிரதான செய்திகள்.

உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் பத்திரமுலையில் அமைந்துள்ள ராணுவ நினைவிடத்துக்கு முன்பாக இந்த நினைவு நிகழ்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை நினைவு நிகழ்வில் முதல் தடவையாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உயிர்த்தியாகம் செய்த ராணுவத்தினரின் உறவினர்களும் கலந்து கொள்ளவுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய ரணவீர சேவா அதிகார சபையின் தலைவர் பிரிகேடியர் எஸ் பி கொஹானே தெரிவித்துள்ளார். ராணுவம், கடற்படை, விமானப்படை, போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படை, சிவில் பாதுகாப்பு திணைக்களம், தேசிய மாணவர் படையணி, ரணவீர சேவா அதிகார சபை மற்றும் ராணுவத்தினரின் பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் விசேட அழைப்பாளர்கள் உட்பட 2769 பேர் இதில் கலந்து கொள்ளவுள்ளனர். மல்வானை காணி மற்றும் வீட்டை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். மல்வானை வீட்டில் தங்கியிருக்கும் பல்கலைக்கழக மாணவ பிரதிநிதிகளுடன் பிரதமர் நடத்திய பேச்சுவார்த்தையின் போதே இதனை குறிப்பிட்டார். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகளுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கும் இடையில் இன்று காலை பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. கடந்த 14 தேதி குறித்த வீட்டை கைப்பற்றிய மாணவர்கள் பல்கலைக்கழக பொது தேவைக்காக அதனை பயன்படுத்துமாறு கோரிக்கை விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து பிரதமர் இன்று மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பல்கலைக்கழக மாணவர்களின் பிரச்சினைகளுக்கு செவி சாய்க்க எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தயார் என பிரதமர் இங்கு குறிப்பிட்டார். அதேபோல் பல வருடங்களுக்கு பின்னர் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தங்குமிட வசதியை அபிவிருத்தி செய்யும் வேலைத்திட்டத்துக்கு நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். மாணவர்களின் குரலுக்கு செவி சாய்த்தல் மற்றும் அரசாங்கமாக மாணவர்கள் நலன்புரி பிரச்சினைகளுக்கு தலையிடுவதன் பிரதிபலன் என பிரதமர் இங்கு மேலும் குறிப்பிட்டார். அதற்கமைய பல நாட்களாக மல்வானை வீடு மற்றும் காணியில் தங்கியிருந்த அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய மாணவர்கள் இன்று அங்கிருந்து வெளியேறினர். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பிரித்தானியா பயணமானார். 22 வருடாந்த பொதுநலவாய கல்வி மாநாடு மற்றும் பொதுநலவாய கற்றல் நிறுவனத்தின் 2026 ஆண்டுக்கான ஆளுநர் சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஐக்கிய ராஜ்யத்துக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார். இந்த விஜயத்தின் போது கல்வி, அபிவிருத்தி ஆய்வுகள், ஆராய்ச்சி ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச பங்களிப்புகள் ஆகிய துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை பலப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பல உயர்மட்ட கல்விசார் மற்றும் ராஜதந்திர சந்திப்புகளில் பிரதமர் கலந்து கொள்ளவுள்ளார். அத்தோடு இந்த விஜயத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் ஐக்கிய ராஜ்யத்தின் கல்வி திணைக்களத்தில் அந்நாட்டின் கல்வி ராஜாங்க செயலாளர் பிரிட்ஜெட் பிலிப்பைன்ஸை சந்தித்து கல்வி மற்றும் அது சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது குறித்து கலந்துரையாடவுள்ளார். அத்துடன் இலங்கைக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கும் இடையிலான இருதரப்பு நலன்கள் மற்றும் ஒத்துழைப்பு விவகாரங்கள் குறித்தும் கலந்துரையாடுவதற்காக ஐக்கிய ராஜ்யத்தின் உள்நாட்டு அலுவலர்கள் செயலாளர் திருமதி எவட் கூபரையும் பிரதமர் சந்திக்கவுள்ளார். அத்தோடு 22 வருடாந்த பொதுநலவாய கல்வி மாநாடு மற்றும் பொதுநலவாய கற்றல் நிறுவனத்தின் 2026 நிர்வாக சபை கூட்டத்துக்கு இணையாக பொதுநலவாய அமைப்பின் பொதுச் செயலாளர் திருமதி ஷர்லி அயர்கோ போச்சையும் பிரதமர் சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். இந்த விஜயத்தின் போது செக்ஸ் பல்கலைக்கழகத்தின் அபிவிருத்தி ஆய்வுகளுக்கான நிறுவனத்தில் இடம்பெறும் பொது நிகழ்வொன்றிலும் கலந்து கொள்ளவுள்ளார். பிரதமர் அந்நிறுவனத்தின் 60 ஆண்டு நிறைவு விழாவிலும் பங்கேற்கவுள்ளார். மேலும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆக்ஸ்போர்ட் உலகளாவிய மற்றும் பிராந்திய ஆய்வுகளுக்கான கல்விப்பிடத்தில் உரையாற்றவுள்ள பிரதமர் அதனைத் தொடர்ந்து அங்குள்ள கல்விமான்கள் மற்றும் மாணவர்களுடனான வினா விடை அமர்விலும் கலந்து கொள்ளவுள்ளார். பிரதமரின் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் மூலம் கல்வி, ஆராய்ச்சி, கொள்கை ரீதியிலான கலந்துரையாடல்கள் மற்றும் திறன் அபிவிருத்தி ஆகிய துறைகளில் சர்வதேச கல்வி நிறுவனங்கள், சர்வதேச அபிவிருத்தி பங்காளிகள் மற்றும் பொதுநலவாய உறுப்பு நாடுகளுடன் இலங்கையின் ஈடுபாட்டையும் கூட்டுறவையும் மேலும் பலப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் மேலும் 104 மெட்ரோ பேருந்துகள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட உள்ளன. இது தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்திடப்பட்டது.

0: இலங்கையின் பொது போக்குவரத்து சேவையை வினைத்திறனாக மாற்றுவதற்காக மெட்ரோ பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கமைய போக்குவரத்து அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் இலங்கை போக்குவரத்து சபையின் கீழ் இயங்கும் நிறுவனமான மெட்ரோ ரான்சஸ் நிறுவனத்துக்காக 104 புதிய பேருந்துகள் இறக்குமதி செய்யப்பட உள்ளன. இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்வு இன்று போக்குவரத்து அமைச்சில் நடைபெற்றது. போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் திரு குபில பெரேரா மற்றும் இன்ட்ரா ரேடஸ் தனியார் நிறுவனம் சார்பில் அதன் பணிப்பாளர் குழு உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். மெட்ரோ நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி திரு பி எம் பேதலக்கவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். மேற்கு சப்ரகமுக மத்திய வடமேற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேற்கு மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு மேல் மிதமான கனமழை பெய்யக்கூடும். அனுராதபுரம் மாவட்டத்தின் பல இடங்களில் மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலநறுவை மாவட்டத்தின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 15 கிலோமீட்டர் வரை வேகமான காற்று வீசக்கூடும். மணிக்கு சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவிய திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மேல் சபர்கங்க ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கும் குருநாகல் மாவட்டத்துக்கும் இன்றைய தினம் கடும் மின்னல் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்றிரவு 11:30 வரை நடைமுறையில் இருக்கும் வகையில் விடுக்கப்பட்டுள்ள இந்த அவசர எச்சரிக்கையின்படி 11 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் 14 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளன. சில இடங்களில் அதி தீவிர மின்னலுடன் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளதாக வானிலை அவதான நிலையம் எச்சரித்துள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ₹14 கோடி அதிக பெறுமதியுடைய போதைப் பொருட்களுடன் 2 இலங்கை விமான பயணிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இன்று காலை 9:30 தாய்லாந்தின் பெங்காக் நகரிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான UL-403 இலக்க விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். 2 பயணப் பைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குஸ் போதைப் பொருளை சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். அது 14 கிலோகிராம் 562 கிராம் இடையே கொண்டுள்ளது. இந்த போதைப்பொருள் ஆடைகளுக்குள் மிகவும் சூட்சுமமான முறையில் 28 பொட்டலங்களாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சுங்க அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். இச்சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவின் ஆட்சிக் காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் சீனிக்கான வரி குறைக்கப்பட்டதன் ஊடாக அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட 1,590 கோடி ரூபாய் நட்டத்தை வசூலிக்குமாறு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு எதிர்வரும் ஜூன் 27 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ளது. மனுதாரர்கள் விளக்கம் அளிக்கையில் உள்ளூர் சீன உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு 2020 இறக்குமதி செய்யப்படும் சீனிக்காக 50 ரூபாய் வரி அறிவிக்கப்பட்டு பின்னர் அது 25% குறைக்கப்பட்டதாக தெரிவித்தனர். இவ்வாறு வரி குறைக்கப்பட்டதன் நிவாரணம் நுகர்வு மக்களுக்கு கிடைக்கவில்லை எனவும் அதனை பிரதிவாதி தரப்பு நிறுவனம் கையகப்படுத்தியதன் ஊடாக மக்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி இம்மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு வரி குறைக்கப்பட்டமையினால் அரசாங்கத்துக்கு இல்லாது போன 1,590 கோடி ரூபாய்க்கும் அதிக பணத்தை மீள அறவிட உத்தரவிடுமாறும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச உள்ளிட்ட 6 பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணை ஜூலை 13 இடம்பெறும் என கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. 2016 ஐக்கிய நாடுகள் அலுவலகத்துக்கு முன்பாக வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டாகும். இன்று வழக்கு விசாரணைக்கு சாட்சியாளர்கள் வருகை தராமையினால் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஜெயந்த சமரவீர வீரகுமார திசாநாயக்க, பேஸ்ரீ விஜயநாயக்க, ரோஜர் சினிவரத்ன மற்றும் முகமது முசாமில் ஆகியோர் இதில் ஏனைய சந்தேக நபர்கள் ஆவர். இதேவேளை நீதிமன்றத்தினால் பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிரான பிடிவிராந்தை மீளப்பெற உத்தரவிடப்பட்டுள்ளது. 2022 ஜூலை 7 நீதிமன்ற உத்தரவை மீறிய குற்றச்சாட்டில் ஹிரோனிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட 12 எதிராக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றில் அண்மையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது மன்றில் ஆஜராகாமையினால் அவருக்கு பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டது. அதற்கமைய ஹிரோனிகா பிரேமச்சந்திர இன்று இடையீட்டு மனுவொன்றை தாக்கல் செய்து தான் சுகையினமுற்றிருந்தமையினால் மன்றில் ஆஜராகவில்லை என குறிப்பிட்டார். அதற்கமைய பிடிவிராந்து மீளப்பெறப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் மட்டக்களப்பு மாவட்ட விஜயத்தை முன்னிட்டு இன்று முழுநாடும் ஒன்றாக தேசிய வேலைத்திட்ட நிகழ்வுகள் பல முன்னெடுக்கப்பட்டன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை மறுதினம் மட்டக்களப்புக்கு விஜயம் செய்யவுள்ளார். அதனை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் முழு நாடும் ஒன்றாக தேசிய செயல்திட்ட நிகழ்வுகள் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே எஸ் அருள்ராஜ் தலைமையில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலரும் இதில் இணைந்திருந்தனர். இதன்போது போதைப்பொருள் தொடர்பிலான விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் வாகனங்களில் ஒட்டப்பட்டன. முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலைத்திட்டத்தின் விச போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை இன்று காத்தாங்குடியிலும் முன்னெடுக்கப்பட்டது. பஸ்கள், முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட வாகனங்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன. முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலைத்திட்டத்துக்கமைய தம்பலகாமம் போலீசார் மற்றும் பிரதேச செயலகம் இணைந்து விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஒட்டும் பணி முன்னெடுத்தது. தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் உத்தியோகத்தர்கள் பலரும் இதில் இணைந்திருந்தனர். போதைப்பொருள் அச்சுறுத்தலை நாட்டிலிருந்து முற்றாக இல்லாதொழிக்கும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் இன்றைய தினம் கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் ஏற்பாட்டில் விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. வாகன சாரதிகள் மற்றும் பொதுமக்களுக்கு போதைப்பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும். முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலைத்திட்டத்தின் கீழான தெளிவுபடுத்த நடவடிக்கை இன்று திருகோணமலை மத்திய பஸ் தரிப்பிடத்தில் இடம்பெற்றது. திருகோணமலை மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் போலீசார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஒட்டியதுடன் பொதுமக்களை விழிப்புணர்வூட்டினார். குறுக்கல்மடம் மனித புதைகுழி பகுதியை ஸ்கேனிங் நடவடிக்கைக்கு உட்படுத்தியமை தொடர்பான இறுதி அறிக்கை எதிர்வரும் 22 முன்னர் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் என மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணையின் போது ஆஜரான சட்டத்தரணி முபாரக் முஅசம் தெரிவித்தார். 1990 புனித ஹஜ் யாத்திரை முடித்த பின்னர் கல்முனை வழியாக காத்தாங்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு குறுக்கல் மடத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு தொடர்புடைய வழக்கு விசாரணை திங்கட்கிழமை களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் இதன்போது சமூகம் அளித்திருந்தனர். குறுக்கல் மடம் மனித புதைகுழி தொடர்பான வழக்கில் 14 நீதிமன்றினால் ஆக்கப்பட்ட கட்டளைக்கு அமைவாக கடந்த 15, 16, 17 பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான நிபுணத்துவ குழுவினால் குறித்த மனித புதைகுழி அமைய பெற்றுள்ளதாக நம்பப்படுகின்ற அந்த இடத்திலேயே முறைக்கமைய பயன்படுத்தி ஸ்கேனிங் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையில் ஸ்கேனிங் தொடர்பான விடயங்களை நீதிமன்றத்துக்கு அறிவிப்பதற்காக இன்றைய தினம் குறித்த வழக்கு நீதிமன்றத்தினால் அழைக்கப்பட்டிருந்தது. இவ்வழக்கின் பிரதியட்சக முறைப்பாட்டாளராக ரவுப் அப்துல் மஜித் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி முபாரக் மாசம் கூறுகையில், குறித்த அந்த ஸ்கேனிங் நடவடிக்கைகள் தொடர்பான இறுதி அறிக்கை எதிர்வரும் 22 தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும். அதன் பிற்பாடு குறித்த வழக்கு எதிர்வருகின்ற 26 தேதி வழக்கு தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளுக்காக திறந்த நீதிமன்றத்திலே அழைக்கப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். முள்ளிவாய்க்கால் 17 ஆண்டு நினைவு நாள் இன்று உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. அதற்கமைய நாட்டின் பல பகுதிகளிலும் இருந்து இன்றைய தினம் இறுதிப்போர் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு வருகை தந்த மக்கள் தமது உறவுகளை நினைவு கூர்ந்து சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். இதேவேளை இன்றைய தினம் கிளிநொச்சியிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதில் பெருந்திரளான மக்கள் பங்கேற்றனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. ஈரானின் சமாதான பேச்சுவார்த்தைக்கான கால அவகாசம் நிறைவடைந்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரித்தது. பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் விலை 111.28 WTI மசகு எண்ணெய் விலை 107.87 அதிகரித்துள்ளன. பிப்ரவரி 28 தேதி ஆரம்பமான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலுக்கு பழிவாங்கும் வகையில் ஈரான் ஹோமுஸ் நீரிணையை மூடியதன் பின்னர் எரிசக்தி சந்தையில் கடும் பிரச்சினை ஏற்பட்டது. மோதலை நிறைவுக்கு கொண்டுவர ஈரான் புதிய யோசனைகளை முன்வைத்த நிலையில் அதற்கு அமெரிக்கா எவ்வித நிலையான நிவாரணங்களையும் வழங்கவில்லை என ஈரான் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆப்கானிஸ்தானின் தலிபான் நிர்வாகம் சிறுவர் திருமணம், விவகாரத்து மற்றும் குடும்ப உறவுகள் தொடர்பிலான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன. வயதுக்கு வந்த சிறுமியொருவரிடம் திருமணம் தொடர்பில் கேட்கும்போது அவர் மௌனமாக இருந்தால் அது அவருடைய விருப்பம் என கருதி திருமணத்தை நடத்துவதற்கு இச்சட்டத்தில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஆண் பிள்ளை அல்லது ஏற்கனவே திருமணமான பெண் இவ்வாறு அமைதியாக இருந்தால் அது அவர்களது விருப்பம் என ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அச்சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் தந்தை அல்லது தாத்தாவுக்கு தமது குடும்பத்தில் சிறுவர் சிறுமியர்களுக்கு, அதாவது சிறுவர் திருமணம் செய்வதற்கு இச்சட்டத்தினூடாக உச்ச அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. சிறு வயதில் நடைபெற்ற திருமணத்தை அவர்கள் பெரியவர்கள் ஆனதுடன் ரத்து செய்வதற்கு கோரிக்கை விடுக்க முடியும் என்ற போதிலும் அதற்கு தலிபான் நீதிமன்றின் அனுமதி கட்டாயம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ஒரு சிறுமி மௌனமாக இருப்பதை விருப்பம் என கருதி திருமணம் நடத்துவது அவரின் உரிமையை முற்றாக இல்லாது செய்யும் விடயம் என அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
1: விளையாட்டு செய்திகள்.
0: லங்கா பிரீமியர் லீக் 2026 கிரிக்கெட் தொடருக்கான உத்தியோகபூர்வ போட்டி அட்டவணையை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் இன்று வெளியிட்டுள்ளது. இதன்படி இந்த ஆண்டுக்கான LPL தொடர் வரும் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 8 தேதி வரை நடைபெறவுள்ளதுடன் ஆகஸ்ட் 9 தேதி ஒதுக்கப்பட்ட நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 17 தேதி கொழும்பு SSC மைதானத்தில் பிரம்மாண்டமான ஆரம்ப விழாவுடன் தொடர் ஆரம்பமாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து நடைபெறும் முதலாவது லீக் போட்டியில் யாழ்ப்பாணம் மற்றும் காலி அணிகள் மோதவுள்ளன. இம்முறை தொடரின் ஆரம்பகட்ட லீக் போட்டிகள் கொழும்பு, SSC, தம்புள்ளை மற்றும் கண்டி ஆகிய மைதானங்களில் நடைபெறவுள்ளன. இறுதிப்பகுதி மற்றும் பிளே ஆஃப் சுற்றுப் போட்டிகள் அனைத்தும் கொழும்பு ஆர் பிரேமதாசம் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கு மாற்றப்படவுள்ளன. லீக் சுற்று, குளிநிலை சுற்றில் ஒட்டுமொத்தமாக 20 போட்டிகள் நடைபெறவுள்ளன. வார இறுதி நாட்களிலும் தெரிவு செய்யப்பட்ட சில வேலை நாட்களிலும் தலா 2 போட்டிகள் வீதம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இறுதிச் சுற்றுக்கான பிளே ஆஃப் போட்டிகள் ஆகஸ்ட் 5 தேதி ஆரம்பமாக உள்ளன. அன்றைய தினம் முதலாவது தகுதி சுற்றுப் போட்டியும் புள்ளிப்பட்டியலின் முதல் இரு இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கிடையில் வெளியேற்று சுற்றுப் போட்டியும் 3 மற்றும் 4 இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கிடையில் நடைபெறும். இரண்டாவது தகுதி சுற்றுப் போட்டி ஆகஸ்ட் 7 தேதி நடைபெறவுள்ளதுடன் LPL 2026 தொடரின் சாம்பியன் யார் என்பதை தீர்மானிக்கும் பிரம்மாண்ட இறுதிப் போட்டி ஆகஸ்ட் 8 தேதி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இரவு போட்டியாக நடைபெறவுள்ளது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: 17வது படை வீரர்கள் தினம் நாளை ஜனாதிபதி தலைமையில். மல்வானை வீடு குறித்து பிரதமரிடமிருந்து உறுதிமொழி. அங்கிருந்து வெளியேறிய பல்கலைக்கழக மாணவர்கள். மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பு. மேலும் 104 மெட்ரோ பஸ்களை கொண்டுவர ஒப்பந்தம். 22வது பொதுநலவாய கல்வி மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் பிரித்தானியா விஜயம். ஆப்கானிஸ்தானில் தலிபான்களின் புதிய சட்டம். இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
1: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: நிமிர்ந்த நடை.

0: ஒரு பழைய நாடகம், ஒரு மன்னரின் வாழ், ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஓவியம், பழைய கால மனிதர்களின் வாழ்க்கையை நமக்கு பேசி காட்டும் அமைதியான இடம்தான் அருங்காட்சியகம். இன்று மே 18 உலகம் முழுவதும் உலக அருங்காட்சியக தினமாக கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான நாள். 1977 முதல் சர்வதேச அருங்காட்சியக பேரவை ஐகோம் அமைப்பினால் இந்த நாள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அருங்காட்சியகங்கள் என்பது வெறும் பழமையான பொருட்களை வைத்து காட்சிப்படுத்தும் இடம் மட்டுமல்ல, ஒரு நாட்டின் வரலாறு, அதன் கலாச்சாரம், மக்களின் வாழ்க்கை முறை, அறிவியல் வளர்ச்சி இவை அனைத்தையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் அறிவு களஞ்சியம். ஒரு அருங்காட்சியகத்துக்குள் நுழைந்தவுடன் நம் நேரத்தை தாண்டி ஒரு பயணம் செய்தது போல இருக்கும். பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய கருவிகள், போரில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், பழைய அரசர்களின் ஆடைகள், மரபு இசைக்கருவிகள், ஒவ்வொன்றும் ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருக்கும். நமது இலங்கையிலும் பல முக்கியமான அருங்காட்சியகங்கள் உள்ளன. நேஷனல் மியூசியம் ஆஃப் கொழும்பு இலங்கையின் வரலாற்றை பாதுகாக்கும் மிக முக்கியமான இடங்களில் ஒன்று. பழங்கால சிங்கள மற்றும் தமிழ் மரபுகளினுடைய சின்னங்கள் அங்கே பாதுகாக்கப்பட்டுள்ளன. அதேபோல் இன்றைய டிஜிட்டல் உலகில் குழந்தைகள் பல விஷயங்களை மொபைல் திரையில் பார்த்து தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் ஒரு அருங்காட்சியகத்திற்கு சென்று நேரில் அந்த வரலாற்றை பார்க்கும் அனுபவம் எந்த இணையதளமும் தர முடியாத ஒன்று. அருங்காட்சியகங்கள் நமக்கு சொல்வது நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்பதையே. இந்த உலக அருங்காட்சியக தினத்தில் உங்கள் குடும்பத்தினருடன் அருகில் உள்ள அருங்காட்சியகத்திற்கு சென்று பாருங்கள். நமது வரலாற்றையும் மரபையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் பொறுப்பு நமக்கெல்லாம் உண்டு என்பதை இன்றைய தலைமுறைக்கு அமைதியாக சொல்லிக் கொண்டிருக்கும் இடம் அருங்காட்சியகம்.
1: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்

0: நேற்றைய தினம் சிற்றிழுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகளை பார்ப்போம். அந்த கோடிபதிக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து யூ. வெற்றி இலக்கங்கள் 20, 25, 30, 51. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து யூ. வெற்றி இலக்கங்கள் 20, 25, 30, 51. சூப்பர் பரிசு ரூபாய் 672 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்பட்டுள்ளது. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 6 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 74,94,992 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதி ரூபாய் 500 லட்சம். ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசி ரிஷபம். வெற்றி இலக்கங்கள் 6, 20, 26, 44. மீண்டும் ஒரு முறை ராசி ரிஷபம். வெற்றி இலக்கங்கள் 6, 20, 26, 44. ரூபாய் 10 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டுள்ளது. சூப்பர் பரிசு ரூபாய் 42 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,33,41,880 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதி ரூபாய் 44 லட்சம். சூப்பர் போலுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 36, 61, 64, 80. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 36, 61, 64, 80. சூப்பர் கேஷ் சீட்டெழுப்பு ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 5, 4, 0, 1, 2. மீண்டும் ஒரு முறை 5, 4, 0, 1, 2. சூப்பர் பரிசு ரூபாய் 1,256 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 75,68,120 ரூபாய் ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பதி ரூபாய் 1,259 லட்சம். சனிதாவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 41, 47, 56, 59. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 41, 47, 56, 59. லக்கி சான்ஸ் டெலிப்பு ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 9, 2, 5, 5, 7. மீண்டும் ஒரு முறை 9, 2, 5, 5, 7. சூப்பர் பரிசு ரூபாய் 504 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் 2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 80,86,240 ஆகும். அடுத்த சூப்பர் பரிசு பதி ரூபாய் 506 லட்சம். கப்ருகோவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 12, 38, 53, 75. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 12, 38, 53, 75. சூப்பர் இலக்கம் 26. வேண்டும் ஒரு முறை சூப்பர் இலக்கம் 26. கப்ருக்கு முதலாம் கோடிபதி பரிசுப்பதி ரூபாய் 2,690 லட்சம் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக்கு இரண்டாம் கோடிபதி பரிசுப்பதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக்கு மூன்றாம் கோடிபதி பரிசுப்பதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுப்பதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுப்பதிகள் 5 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 10,25,75,020 ரூபாவாகும். அடுத்த கப்ருக்கு சூப்பர் கோடிபதி பரிசுப்பதி ரூபாய் 2,698 லட்சம். சுப்பிரதின சம்பத்தவிற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 6, 7, 2, 5, 2, 2. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 6, 7, 2, 5, 2, 2. சூப்பர் பரிசு ரூபாய் 287 லட்சம். சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 31,55,420 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதி ரூபாய் 287 லட்சம். ஜெய சம்பத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 2, 5, 2, 2. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 2, 5, 2, 2. 2,50,000 பரிசுகள் வழங்கப்படவில்லை. 50,000 பரிசுகள் 20 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி 48,05,080 ரூபாய். சசிரிக்கான வெற்றி முடிவுகள் வெற்றி இலக்கங்கள் 12, 17, 37. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 12, 17, 37. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 35,74,720 ரூபாவாகும். The
1: best live music streaming in Sri Lanka. Wasn't the best.

0: 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.
1: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம். சிவா, என்னாச்சு இவ்வளவு நேரம் எங்க போனீங்க?
1: கொஞ்சம் வேலை சுமை காரணமாக கொஞ்சம் லேட் ஆயிட்டு, சரி, ஓகே. நேர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம், இரவு வணக்கம், என்ன வணக்கம் சொல்றேன்னு தெரியல. வணக்கம் வணக்கம், பொதுவா ஒரு வணக்கத்தை போட்டுட்டு, சரி ஓகே. இப்ப 9 மணி வரைக்கும் நாங்க சந்தோஷமாக இருந்திருக்கலாம். இப்ப எங்களோட பேசுறதுக்காக வந்திருக்காங்க யார் அப்படின்னு சொல்லி பாப்போம்.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: விஸ்வநாதன் வணக்கம், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பர். அப்புறம் என்ன செஞ்சிட்டு
2: இருக்கீங்க?
1: சூப்பர் சூப்பர்.
0: அப்புறம் விஸ்வநாதன் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? இனிதான் சாப்பிடணும். என்ன சாப்பாடு இன்னைக்கு
2: வீட்டுல?
0: சரி சரி விஸ்வநாதன், சரி, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
2: பாடல் கேட்கும்போதும் வசந்த வானொலி நண்பர்கள் அருள்மொழி, முந்தாஸ் பேகம், உயிரன், ஈடன், மருத்துவ மகாதேவன், மாமனால் மூர்த்தி, இமானவழியார், சோமசி, தயாளன், உமாச்சந்தர், பாபு, கிருஷ்ணபன், ஸ்ரீகாந்த், பாதுக சின்ன தமிழ், தந்திரிக் சங்கத்துறை, மனவசம் நம்பர் சார்ஜன், அன்பான அடிப்பால் ஆனந்த், அன்பான அடிப்பால் சிவா சார், உங்களுக்கு இருவருக்கும் பாடல் கேட்போம் சார். மாதிரி
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: சரி ஓகே, தொடர்ந்து நீங்களும் இதே மாதிரி கால் பண்ணுங்க. 0112-2175-0031 அப்படி இல்லாடி 0112-2175-1111 கால் பண்ணி அப்படின்னு சொன்னா எங்களோட பேச முடியும். ஃபேஸ்புக்லையும் போஸ்ட் போட்டுக்கோங்க, அதுக்குள்ள வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.

கொண்டிருக்கிறீங்க வசந்தம் எஃப்எம். நேரம் 7:48. The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8. 1000 மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தலித்தோ

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
0: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே ஹஜலித்துக் கொண்டிருக்கிறார்
2: பாடகர் சிப் ஸ்ரீராம்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: 102.6 FM 102.8 From office mode to party mode. Vasantham Express. Vasantham Express. On Vasantham FM. With Shiva and Ananthi.
1: 102.6 FM 102.8 வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:05 ஆகி கொண்டிருக்கிறது. எங்களுடைய இறுதி மனச்சாரத்துக்கு நாங்க வந்துட்டோம்.
2: இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0102-775-0012-0102-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க.
1: எஸ், இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 63வது ஐபிஎல் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் சென்னையில நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னை அப்படின்னாலே சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டி தான் இன்றைய தினம் நடைபெற்று இருக்கு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னு நானே சொல்லிச்சில வந்து சிஎஸ்கே அணியினர் வந்து நானே சொல்லிச்சில வெற்றி பெற்று துடுப்பெடுத்து ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து தெரியல. இன்றைய மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் என்ற போது அது கொஞ்சம் டஃப்பான மேட்சா இருக்கக்கூடும். சென்னை அணியினருக்கு பயமா இருக்கு. சரி, பரவாயில்ல,
2: என்ன பண்றது சிவா, எல்லாம் போட்டி தானே. இனி அப்படித்தான் வெற்றி தோல்விகள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். போட்டி
1: இருந்தாலும் கூட கேப்டன் இருக்காரு உள்ளுக்கு, அதே மாதிரி கார்த்திக் சர்மா இருக்காங்க, ரெண்டு பேரும் தொடுபடுத்த ஆடிட்டு இருக்காங்க. சஞ்சீவ் சாம்சன் வந்து 27 ஓட்டங்களோடையும் உர்வில் பட்டேல் வந்து 13 ஓட்டங்களோடையும் ஆட்டம் விழுந்து சென்றிருக்காங்க. சரி, ஓகே, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் வந்து இப்ப பாத்துட்டு இருப்பாங்க மேட்ச் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அவங்கள குஜிலிமஸ் பண்றதுக்காகவே ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, என்ன நடந்தாங்க வந்து சென்னையை விட்டு நீங்க மாட்டோம், அந்த டீமுக்கு விட்டு வேற டீமுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னா எங்களுடைய டோனி அந்த டீம்ல இருந்தாரு, இருக்கிறாரு, இனியும் இருப்பாரு அப்படின்னு நம்புவோம்.
2: சரி, அதே நம்பிக்கையோட பாருங்க இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்ட்டு. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாரு?
2: உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க உமாச்சந்திரன்?
1: நாங்க ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கிறோம். அப்புறம் என்ன நடக்குது, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?

0: மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு.
1: நீங்க யாருக்கு சப்போர்ட்?
2: மும்பையா?
1: அவங்க வீட்டை போய் கிளம்பினாலே. சரி சரி, என்ன செய்யறது, நாங்க சென்னை நீங்க மும்பை ரெண்டு பேரும் பங்காளிகள் தான், அப்படி இப்படி கலாச்சி கொள்ளுவோம். ஆனா இந்த ஆர்சிபி காரணங்க இவங்க ஆர்சிபி போல இருக்கு ஆனந்தி. இவங்க போன வருஷம் சபரிமலை ஏற வேண்டியவங்க தான் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு. ஐயோ ஐயோ. சரி அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருந்து மச்சு பாத்துட்டு ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க?
0: நன்றி,
1: சந்தோஷமாக எங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. சூப்பரான ஒரு பாடல் எடுத்து கேட்போம்,
0: கேட்கலாம்.

0: வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கட்டும்.
1: நிறுத்தி பார்க்கலாம். நேரம் இரவு 8:27.
0: எஸ் 8:27 ஆகி கொண்டிருக்கிறது. நிறைய சொந்தங்கள் இந்த நேரம் உங்களோட வந்திருக்கிறாங்க நிகழ்ச்சி கேட்டுக்கிறதாக சொல்லி எல்லோரும் நிகழ்ச்சியின் பக்கமாக நினைக்கலாம். இப்ப வந்து எங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இது?
2: ஈடன்.
1: எப்படி இருக்கீங்க ஈடன்?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஈடன்?
2: அடுத்த
0: பாடல யாருக்காக நாம் டெடிகேட் பண்ண விரும்புறீங்க?
2: நன்றி,
1: நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.

0: யாழ் மீட்டும் யாழ் மண்ணில் தமிழ் மணக்கும் வசந்தம் FM 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
3: பாடகர் சித் சீராம்.

0: உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: ஆயிரம் விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தலித்தோம்.

0: காதல் விலையில் விழுந்ததோடு அப்படியே நாங்க கடையை சாத்திட்டு கிளம்ப போகின்றோம்.
1: இல்ல நீங்க தான்
0: அப்படியான சரி முன்னெச்சரிக்கை. வீட்டுல ஷோ கேக்குறாங்களே சரி ஓகே.
1: என்றும் உங்கள் அன்பின்
0: சிவலட்சுமி நோங்கார்மூர்த்தி அவர்கள் நேர்களே.

நன்றி சிவா மற்றும் ஆனந்தி. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இலா பொழுது வணக்கம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கப் போகின்றோம். நேரம் சரியாக இரவு 9:02.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 9:08 ஆகிக்கொண்டிருக்கின்றது. வாரத்தினுடைய முதல் நாள் காலையிலிருந்து எல்லாரும் எப்படியே ரொம்ப ஓடி ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்தையும் தாண்டி இந்த அழகான இரா பொழுதில் இனிமையான பாடல்கள் எங்களுடைய மனதை ஆறுதல் படுத்தக்கூடிய இனிமையான பாடல்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் இன்றும் கூட உங்களுடைய கவிதைகளை சுமந்து கொண்டு

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா நகரப்போகின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வழி தொலைபேசி இலக்கம் 0712-775-1112 அல்லது 0711-1112 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. இன்றைய வசந்த நிலா உங்களுடைய கவிதைகளை சுமந்து கொண்டு நகர காத்துக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் முதல் நேயர் சந்தமாக ஒரு அன்பான நேயர் சந்தம். அன்பான வணக்கம். அன்பான வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் கணேஷ், எப்படி இருக்கீங்க கணேஷ்? நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன். சாப்பிட்டீங்களா? தொடர்ச்சி நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க, இனிமையான பாடல்களை கேட்கலாம். உங்களுக்கு கவிதை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை, என்ன கவிதை? ஓடாது. ஓகே, தொடர்ச்சியாக நிகழ்ச்சியுடைய பாடல்களை கேட்கலாம். ஒழுக்கவிருக்கும் பாடலை யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்.
1: என்ன
0: பாடல்?
1: வயதே காட்டில்
0: அந்த பாடல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்காக தேர்தலுக்கு நான் முயற்சி பண்றேன். நன்றி. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்கள் மற்றும் உங்களுடைய கவிதைகளை சுமந்து கொண்டு வசந்த நிலா நகரப்போகின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். மீண்டும் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0011 அல்லது 0312-1111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக தாங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். ஒரு அழகான கவிதை. கவிதை என்பதை தாண்டி இதுதான் யதார்த்தமும் கூட. அவள் எங்கு செல்ல போகிறாள் என்ற அலட்சியத்தில் அவன் அவள் எங்கு செல்ல போகிறாள் என்ற அலட்சியத்தில் அவன் அவனின் அலட்சியமே அந்த காதல் பிரிவின் தொடக்கமாகின்றது. அந்த அலட்சியம் தான் அந்த காதல் பிரிவினுடைய தொடக்கம் என்று சொல்வாங்க. அவன் கூட அவ என் கூட தானே இருக்கா. ஸோ என்ன விஷயம்னாலும் நம்ம பேசலாம், எதுனாலும் நாங்கள் பண்ணலாம், ஆர்கியூ பண்ணலாம், சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அலட்சியத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது மட்டுமே அந்த காதல் பெரிய போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் அந்த காதலினுடைய பிரிவு, அந்த பிரிவு ஆரம்பிக்கக்கூடிய அந்த இடம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய அலட்சியம் என்றால் உண்மையான விஷயம் இல்லை. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய எங்களுடைய பதிவுள்ள தனிமை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நாடும் நிகழ்ச்சியோடு காத்துக் கொண்டிருக்கின்றேன். சருகுக்கும் விலைக்கும் பெரிதாய் வேறுபாடு ஒன்றுமில்லை. உதிராமல் இருக்க கொஞ்சம் ஈரம் தான் அவசியமாகின்றது அந்த இலைக்கு. யதார்த்தமான ஒன்று. சருகுக்கும் இலைக்கும் பெரிதாய் வேறுபாடு ஒன்று இல்லை. உதிராமல் இருக்க கொஞ்சம் ஈரம் தான் அவசியமாகின்றது அந்த இலைக்கு. கற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 9:12.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 9:24 நிமிடமாய் கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு மற்றும் உங்களுடைய இனிமையான கவிதைகளை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசியிலும் 0112-775-0001 அல்லது 0112 775-111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். காற்றலை வசந்தத்தின் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அத்தனை பதிவுகளை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கும் இந்த இரா பொழுது. தற்போது அழைப்பினுடாக ஒரு அன்பான நேயர் சொந்தம். அன்பான வணக்கம். அன்பான வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? சாந்தா. எப்படி சுகம் சாந்தா?
1: உங்களுடைய
0: மனதில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை, இந்த கவிதை எனக்கு ஷேர் பண்ணியாகணும் அப்படின்னு சொன்னா என்ன கவிதை?
1: எனக்கு இந்த அம்மா கவிதை எல்லாம் கொஞ்சம்
0: பிடிக்கும். ஓகே, நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளலாமா? இன்றைய வசந்தத்தின் வசந்த நிலா உங்களுடைய கவிதைகளை சுமந்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு வசந்த நிலா. தொடர்ச்சியாக உங்களுடைய கவிதைகளை நீங்களும் நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளலாம். உன் மௌனங்கள் கூட எனக்கு ஏதோ ஒரு கவிதை சொல்கிறது. உன் மௌனங்கள் கூட எனக்கு ஏதோ ஒரு கவிதை சொல்கிறது. நீ என்னை கடந்து போகும் அந்த நொடி என் கடிகார முட்கள் கூட கொஞ்சம் மெதுவாகத்தான் நகர்கிறது. நீ என்னை கடந்து போகும் அந்த நொடி என் கடிகார முட்கள் கூட கொஞ்சம் மெதுவாகத்தான் நகர்கிறது. உலகில் எத்தனையோ முகங்கள், உலகில் எத்தனையோ முகங்கள் இருந்தும் என் கண்கள் தேடுவது உன் ஒற்றை முகத்தை தான். உலகில் எத்தனையோ முகங்கள் இருந்தும் என் கண்கள் தேடுவது உன் ஒற்றை முகத்தை தான். உன்னோடு பேசும் சில நிமிடங்கள் அல்ல, நீ இல்லாத பல மணி நேரங்களும் உன் நினைவுகளால் தான் வாழ்கிறது. உன்னோடு பேசும் சில நிமிடங்கள் அல்ல, நீ இல்லாத பல மணி நேரங்களும் உன் நினைவுகளால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மலை துளி மண்ணை தொடும் முன் மகிழ்வது போல, மலை துளி மண்ணை தொடும் முன் மகிழ்வது போல, உன் குரலை கேட்கும் முன் என் மனம் துள்ளி குதிக்கிறது. உன் அன்பின் பிடியில் ஆயுள் வரை கைதியாக இருந்துவிட ஆசை. இனிமையான கவிதை. மலை துளி மண்ணை தொடும் முன் மகிழ்வது போல, உன் குரலை கேட்கும் முன் என் மனம் துள்ளி குதிக்கிறது. உன் அன்பின் பிடியில் ஆயுள் உள்ளவரை கைதியாக இருந்துவிட ஆசை. இனிமையான கவிதை. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அழகான இரா பொழுது. நேரம் சரியாக இரவு 9:27 நிமிடம் ஆய்கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசியிலும் 0112-775-0001 அல்லது 0112-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகபுத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. அந்த பதிவுகளையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக்கொண்டிருக்கின்றேன். நேரம் சரியாக இரவு 9:28 நிமிடம்

0: இதய துடிப்பும் கூட இசையோடு கலக்கும் இடம் வசந்த நிலா. வசந்த நிலா, வசந்த நிலா.
1: உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
2: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு?

0: தசம் FM 102.6 102.8 உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது? நம்ப ஆச்சு.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இருப்பு 9:50 ஆய்கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா இன்றைய நாள் உங்களுடைய கவிதைகளை சுமந்து கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. 1000 கவிதைகள் எழுதி பார்த்தேன், எல்லாமே பாதிகள் நின்றன. 1000 கவிதைகள் எழுதி பார்த்தேன், எல்லாமே பாதியில் நின்றன. காரணம் கேட்டேன் என் பேனாவிடம், காரணம் கேட்டேன் என் பேனாவிடம். அது சொன்னது அவள் பெயருக்கு முன்னால் வேறு எந்த வார்த்தையும் அழகு தருவதில்லை என்று. இனிமையான கவிதை. நீ நடந்து போகும் பாதையில் உன் நிழலாய் வர ஆசை, வெளிச்சமுள்ள உள்ளவரை மட்டுமல்ல இருள் சூழ்ந்த மரணத்திலும் உன்னோடு கலந்திருக்கலாம் என்பதால். நீ கடந்து போகும் பாதையில் உன் நிழலாய் வர ஆசை, வெளிச்சம் உள்ளவரை மட்டுமல்ல இருள் சூழ்ந்த மரணத்தில் கூட உன்னோடு கலந்திருக்கலாம் என்பதால். உன்னோடு பேசும் போது வார்த்தைகள் தோற்று போகின்றன, நீ பேசாமல் இருக்கும் போது என் இதயமே நின்று போகிறது. வார்த்தைகளை விட உன் மௌனம் எனக்கு அதிகமாய் காதலை கற்றுத் தருகிறது. யதார்த்தமான ஒரு விஷயம், கடல் அலைக்க தெரிவதில்லை தான் கரைந்து போவோம் என்று. கடல் அலைக்க தெரிவதில்லை தான் கரைந்து போவோம் என்று. அதுபோலத்தான் என் மனதிற்கு தெரிவதில்லை உன்னை காணும் போதெல்லாம் அது மொத்தமாய் உன்னிடம் தொலைந்து போகிறது என்று. கடல் அலைக்க தெரிவதில்லை தான் கரைந்து போவோம் என்று. அதுபோலதான் என் மனதிற்கு தெரிவதில்லை உன்னை காணும் போதெல்லாம் அது மொத்தமாய் உன்னிடமே தொலைந்து போகின்றது என்று. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். மலைப்பினுடாக என்னமோ நெய்ய சொந்தம், அன்பான வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சரோஜினி. வணக்கம், சாப்பிட்டீங்களா?
1: சொல்லுங்க. 1000 முறை காயம்பட்டாலும் தன்னை ஒரு முறை கூட காயம்படுத்தாதவே உறவு, உறவு அம்மா.
0: அருமையான கவிதை,
1: நன்றி சார்.
0: நன்றி. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 9:54 ஆகிக்கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களோடு மற்றும் உங்களுடைய கவிதைகளோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக்கிறது 9:54.

காற்றலை வசந்தத்தின் வசந்தங்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல், ஒளித்தாய்ந்த பாடல், நாணயம் திரைப்படத்தில் இருந்த இனிமையான பாடல். நிகழ்ச்சியும் இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஐபிஎல் போட்டியினுடைய சிஎஸ்கே மற்றும் எஸ்ஆர்எச் அணிகளுக்கு இடையிலான போட்டி. சிஎஸ்கே 180 ஓட்டங்களில் இழிவு கட்டியுள்ளப்போ எஸ்ஆர்எச் 23 ஓட்டங்களுக்கு ஓய்வு கட்டியிலிருந்து 3.3 ஓவர் முடிவில். இந்த போட்டியில் எஸ்ஆர்எச் அணி வெற்றி பெறணும் என்று சொன்னால் 99 பந்துகளுக்கு 158 ஓட்டங்கள் தேவைப்படுகின்றது. ஆனாலும் கூட இந்த போட்டி சிஎஸ்கேக்கு மிகவும் முக்கியமான ஒரு போட்டி. காற்றலை வசந்தத்தின் வசந்தங்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:01.

வேர்ச்சுவலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக இரவு 10:08 ஆகி கொண்டிருக்கின்றது. ஒரு புறம்பா இனிமையான கவிதைகள், இன்னும் ஒரு பக்கம் சிஎஸ்கே மற்றும் எஸ்ஆர்ஹெச் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டி, ஐபிஎல் போட்டியினுடைய மிக முக்கியமான போட்டி என்று சொல்லலாம். இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அணி பிளேஆஃப் சுற்றுக்கு தெரிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த போட்டி சிஎஸ்கேக்கு மிக முக்கியமான ஒரு போட்டி. குறிப்பாக இந்த போட்டியினுடைய ஸ்கோர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சிஎஸ்கே 180 ஓட்டங்களுக்கு இழிவு கட்டியிலப்போ எஸ்ஆர்ஹெச் 37 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டில் போடு, மன்னிக்கவும் 38 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டில் போடு 5 ஓவர் முடிவில். தொடர்ச்சியாக எஸ்ஆர்ஹெச் இதே ஃபார்மில் போவாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு 89 பந்துகளுக்கு 143 ஓட்டங்கள் தேவைப்படுகின்றது எஸ்ஆர்ஹெச்க்கு. தற்போது காலத்தில் அபிஷேக் சர்மா 12 பந்துகளுக்கு 17 ஓட்டங்கள் மற்றும் இஷான் கிஷான் 12 பந்துகளுக்கு 14 ஓட்டங்கள். மறுமுனையில் முகேஷ் சௌத்ரி எங்களுடைய சிஎஸ்கே அணிக்காக ஒரு விக்கெட்டினை கைப்பற்றிக் கொடுத்திருக்கின்றார். தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த போட்டியினுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்று சொல்லி நாங்களும் பார்க்கலாம். சிஎஸ்கே சார்பாக இன்றைய நாளில் களம் இறங்கிய எங்களுடைய அனைத்து வீரர்களுமே ஒரு சிறந்த கம்பேக் என்பதை தாண்டி ஓகே விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்றைய போட்டியில் சஞ்சு சாம்சன் 13 பந்துகளுக்கு 27 ஓட்டங்கள் மற்றும் ருத்ராஜ் கைக்

0: 21 பந்துகளுக்கு 15 ஓட்டங்கள். ஓர்வெல் பாட்டையில் 8 பந்துகளுக்கு 13 ஓட்டங்கள். கார்த்திக் சர்மா 19 பந்துகளுக்கு 32 ஓட்டங்கள். லெவல் பிராவிஸ் 27 பந்துகளுக்கு 44 ஓட்டங்கள். சிவம் தூபி 23 பந்துகளுக்கு 26 ஓட்டங்கள். மற்றும் பிரசாந்த் வீர் 9 பந்துகளுக்கு 11 ஓட்டம். அகில் உசைன் 3 ஓட்டங்களோடு. தொழிற்சாக அணியினுடைய ஓட்ட எனக்கு 180 காணப்பட்டது. சிஎஸ்கே அணியினுடைய இந்த போட்டியில் சிஎஸ்கேனுடைய குறிப்பாக தங்கள் எதிர்பார்த்த வீரர்கள் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட் அணியினுடைய தலைவர், ஒருவேல் பட்டேல், கார்த்திக் சர்மா மற்றும் பிராவிஸ் சிவன் தூபி. இன்றைய போட்டியில் எல்லாருமே ஓரளவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் கூட இந்த போட்டியில் ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா 27 பந்துகளுக்கு 44 ஓட்டங்கள். இந்த அணி இந்த ஓட்டமானது அணிக்கு மிக முக்கியமான ஒரு புள்ளியாக காணப்பட்டது. ஸோ இந்த போட்டியில் சிஎஸ்கே இந்த போட்டியில் வெற்றி பெறணும் என்று சொன்னால் எஸ்ஆர்எஸ் இந்த போட்டியில் சாதாரணமாக 87 பந்துகளுக்கு 142 அடிக்கக்கூடாது. ஆனால் இந்த போட்டியில் எஸ்ஆர்எஸ் வெற்றி பெறணும் என்றால் 87 பந்துகளுக்கு 142 ஓட்டங்களை எஸ்ஆர்எஸ் கட்டாயமாக பெறணும். இந்த போட்டி மிக முக்கியமான ஒரு போட்டி இரண்டு அணிகளுக்குமே. என்ன இந்த போட்டியில் வந்து இருக்கக்கூடிய இரண்டு அணிகளுமே மிகவும் ஒரு பலம் பொருந்திய அணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். புள்ளிப்பட்டியலில் கூட இந்த இரண்டு அணிகளுமே மிகவும் முக்கியமான ஒரு வகிபங்கம் வைக்கக்கூடிய அணிகள். தொடர்ச்சியாக பார்க்கலாம் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கும் 0312-775-0001 அல்லது 0312-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பேசுவதற்காக அழைப்பில் இன்னும் ஒரு நேயர் சொந்தம். அன்பான வணக்கம்.
1: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம். உங்களுடைய வானொலி ஒலிமலேச கம்மி பண்ணலாமா? நலமையா, யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா.
1: இலக்கம் 7 ராமகிருஷ்ணா கார்டன் வெள்ளவத்தையை சேர்ந்த மகேசன் வர்சலா தம்பதிகள் செல்வ துறவி தன்னுடைய 2nd பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துவோர் அம்மம்மா, அப்பம்மா, பெரியம்மா, சித்திமார்கள், கண்ணா குடும்பம், ஆதிமூலம் குடும்பம் மற்றும் உட்டார்களும் அனைவர்களும் நீரோடி வாழ இரண்டாவது பிறந்த தினத்தை கொண்டாடும் பெருமிக்காவுக்கு வாழ்த்துகிறேன்.
0: நாங்களும் கூட சந்தோஷமான வாழ்த்துக்களை வசந்தம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அழகான இரா பொழுதில் நன்றி.
1: நன்றி.
0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இணைய சொந்தங்களை இணைத்துக் கொள்ளும் இந்த நேரத்தில் எஸ்ஆர் சாணி 5.5 ஓவர் முடிவில் 45 ஓட்டங்கள் ஒரு விக்கெட் இழப்பிற்கு. இந்த போட்டியில் எஸ்ஆர்எஸ் வெற்றி பெறணும் என்று சொன்னால் 84 பந்துகளுக்கு 136 ஓட்டங்கள் தேவைப்படுகின்றது. நேரம் சரியாக 10:12.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

நான் காத்திருந்த பொழுதுகள் எல்லாம் உனக்காகவே இந்த வசந்த நிலாவை காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சியை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. காற்றல் வசந்தத்தின் கவிதைகளை சுமந்து கொண்டும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த புலனத்தில் உன்னிடம் புலம்பிய கதைகளை நினைத்தேன், புல்லரித்தது. ஒரு கணம் என்னை தவிர்க்காத உன் பதிவு பதியப்பட்டது தவிர்க்கப்படாத காவியமாய் உன்னிடம் சொல்ல வருவது ஏனோ என் நாணம் தடுத்தது. நீ சொல்லிடக்கூட இருக்க மாட்டேன் உன் வாழ்வில், நீ சொல்லிடக்கூட இருக்க மாட்டேன் உன் வாழ்வில். அந்த புலனத்தில் உன்னிடம் புலம்பிய கதைகளை நினைத்தேன், புல்லரித்தது. ஒரு கணம் என்னை தவிர்க்காத உன் பதிவு பதியப்பட்டது தவிர்க்கப்பட்ட காவியமாய் உன்னிடம் சொல்ல வருவதை ஏனோ என் நாணம் தடுத்தது. நீ சொல்லிடக்கூட இருக்க மாட்டேன் உன் வாழ்வில். இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அஸ்வினி அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அண்ணா. எனக்கும் இனிமையான பாடல் ஒழுக்கவிருக்கும் பாடலை பிரதிபன் அண்ணாவையும் இணைத்துக் கொண்டு தாருங்கள் என்று சொல்லி அஸ்வினி நிகழ்ச்சியோடு. ஹாய் அன்பானவனுக்கும் டிலோ நானும் நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல் கிடைக்குமா என்று சொல்லி அக்ஷயன் நண்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் ஏதாவூர் ஏதாவூரிலிருந்து ஹாய் அன்பானவனுக்கும் நானும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவுகள் எல்லாமே அருமையிலும் அருமை. எனக்கும் ஒரு பாடல் கிடைக்குமா என்று ரிக்வஸ்டாக வந்திருக்காங்க எங்களுடைய ரிசானா. இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மறுமுறம் சிஎஸ்கே மற்றும் எஸ்ஆர்எஸ் சேனைகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டியில் சிஎஸ்கே 180 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட் இழப்போ எஸ்ஆர்எச் தற்போது 7.5 ஓவர் முடிவில் 56 ஓட்டங்கள் 2 விக்கெட் இழப்பில். தொடர்ச்சியாக பார்க்கலாம் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு ஐபிஎல் தொடர்பான ஸ்கோர் விபரங்களோடு. தற்போது அழைப்பினுடாக இந்த முறையில் சொந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டாச்சு. ஒழுக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்? ஹலோ, உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாமல் இருக்கின்றது. தொடர்ச்சியாக அனைத்து நிகழ்ச்சி சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல்கள் கேட்கலாம். நன்றி. அழைப்பினுடாக இந்த முறைய சொந்த அன்பான வணக்கம். அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க? ஜீவா. ஹாய் ஜீவா, எப்படி இருக்கீங்க ஜீவா? சாப்பிட்டீங்களா ஜீவா? நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா ஜீவாக்கு? ரொம்ப நன்றி ஜீவா. சொல்லுங்க, ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்? மற்றும் 10:26

0: குயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 வசந்தம் FM. உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு.
0: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள், ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால.

0: காற்றாலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:45 ஆகிக்கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களோடு, உங்களுடைய இனிமையான யதார்த்தமான கவிதைகளோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தற்போது அழைப்பினுடாக அன்பான நேய சொந்தம் அன்பான வணக்கம். வணக்கம் கணபதி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஒலிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்? பேசிட்டு இருக்கீங்க.
1: ஹலோ,
0: இப்ப வானொலி கேட்டுங்களா? கேட்டுங்களா? நிகழ்ச்சியில் ஒளித்தோ இந்த பாடல் என்ன பாடல்?
1: ஹலோ அண்ணா, இந்த நேரம் கேட்கும் வசந்தர்களுக்காகவும் பணாவத்து ஒன்ன நம்பர் இருக்கும் சோம சிறீவாக்காகவும் பாடகரவர்கள் இருக்கும் எம்எல்ஏ யாருக்காகவும் பணாவத்து பாபு அவர்களுக்காகவும் தனலட்சுமா அவர்களுக்காகவும்
0: அனைத்து நிகழ் சொந்தங்களையும் எடுத்துக்கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். நீங்கள் எங்கள் கலைப்பினை ஏற்படுத்தும் பொழுது நீங்க தொடர்ச்சியாக நீங்கள் வலைப்பினை ஏற்படுத்தலாம். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0107-7750-0001 அல்லது 0101-7750-1111 நீங்கள் வலைப்பினை ஏற்படுத்தலாம். இனிமையான பாடல்களை நிகழ்ச்சியோடு கேட்கலாம். நீங்கள் எங்கள் கலைப்பினை ஏற்படுத்தும் பொழுது நீங்கள் ரேடியோ பற்றி கொஞ்சம் தள்ளியிருந்து பேசுனீங்கன்னா ஓகே, மற்றும் நீங்கள் வெளியில் வந்துட்டு சும்மா கால் பண்ணி பேசும்போது இன்னமொரு நேருக்கான அந்த வாய்ப்பு அது இல்லாமல் போகுது. ஸோ யோசிச்சு பேசுங்க. தற்போது அழைப்பில் இன்னமொரு சொந்தம் அன்பான வணக்கம்.
2: வணக்கம்
0: சார். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் நிஷா, எப்படி இருக்கீங்க நிஷா? நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன். சாப்பிட்டீங்களா?
2: இன்னும் சாப்பிடல சார்.
0: ஓகே நிஷா, சொல்லுங்க. ஒழுக்க வைக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
2: நண்பர்கள் அனைவருக்கும், கம்பஹால் இருக்கும் அப்துல் மஜீத், கம்பஹால் கம்பவேலை சசிமா குடும்பத்துக்கும் மற்றும் அனைவருக்கும் அவைப்பட அனைவருக்கும் உங்களுக்கு ஒரு வாழ்த்து போடுங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள். லைன் கடத்திருக்கீங்க.

0: இதய துடிப்பும் கூட இசையோடு கலக்கும் இடம் வசந்த நிலா. வசந்த நிலா, வசந்த நிலா.
1: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
2: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
1: இனிய நொடிகள் மெல்லிசையும் மெருகான வரிகள்.
3: இளநெஞ்சேவா தென்றல் தேரில் எங்கும் போய் வரலாம்.
1: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு. இதயத்தை வருடும் இடைக்கால

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 11:08 ஆகிக்கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் வலிப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்கவணி தொலைபேசி இலக்கம் 0112 7 5 0 0 1 அல்லது 0 1 2 7 5 1 1 1 நீங்கள் வலிப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகமதுக்கு மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவு உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. தற்போது அழைப்பினுடாக உடனே சொந்த மண்பானனையில் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் அனிஃபா.
0: வணக்கம் அனிஃபா, எப்படி இருக்கீங்க அனிஃபா? ரொம்ப நன்றி அனிஃபா. சொல்லுங்க, உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்ன பாடல்?
1: ஒரு ஹுதே மறுபுதே.
0: ஒரு
1: பாடல் ரொம்ப பிடித்த பாடல். வாழ்க்கைக்கு கிடைத்த அரிய சொத்து, உன்னை காணாத பொழுதெல்லாம் என் இதயம் பித்தாய் துடிக்கிறது உன்னை தேடி. நான் சும்மா இருந்த தங்கு ஏன் ஊதி கெடுத்தாய் எங்கு? உனக்காக என் உள்ளம் தாதல் ஊற்றாய் தண்ணீர் வடிக்கும். நான் உனக்காக அங்கும் உனக்காக இயங்கும் நலன், நீ எனக்காக பிறந்த தமயந்தி. வெண்பஞ்சி மேகத்தை கிழித்து கொண்டு அந்தோ இந்தோ வருகிறாய் என ஏங்கி தவிக்கிறேன். ஒவ்வொரு வினாடியும் நீ வருவாய் என. நன்றி.
0: நன்றி அருமையான கவிதை. தொடர்ச்சியாக நிகழ்ச்சி கேட்டுட்டே நன்றி. தொடர்ச்சியாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழுக்கவழி தொலைபேசி இலக்கம் 0112

0: 1-800-775-0001 அல்லது 0-1-1-2-7-5-1-1-1 அழைப்பில் சந்த அன்பான வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் மோதல்ல இருந்து இம்ரான் பேசுறேன்.
0: இம்ரான், எப்படி இருக்கீங்க இம்ரான்?
1: ஓ, நலமா இருக்கேன்.
0: சாப்பிட்டீங்களா?
1: ஓ, சாப்பிட்டேன்.
0: இம்ரான், அருமையான ஒரு, நீங்க எப்பவுமே சூப்பரா கவிதை சொல்லுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், உண்மையா? நீங்க நல்லா கவிதை எழுதுவீங்களாமே.
1: இல்ல இல்ல சார், கவிதை கேட்க மாட்டேன்.
0: இம்ரான், என்ன செய்றீங்க, படிக்கிறீங்களா? வர்க்க?
1: ஓ, வெக்ட்ரிட்டிங்க சார், கொழும்புல
0: வர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: ஓ, வெக் பண்ணிட்டீங்க, கொம்மனில.
0: இப்போ வர்க்கா?
1: இல்ல இல்ல, இப்ப வெக் முடிஞ்சு ரூம்ல இருக்கிறேன். வசதம் சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: ரொம்ப சந்தோஷம். யார் யார் கேட்டு இருக்கீங்க?
1: எனது தந்தையான அனிஷுக்கும், எனது மனைவியான பரணிக்கும், எனது தங்கச்சியான பசியா சிம்ரான், மற்றும் தாய்மான வசீரா அனைவருக்கும்.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அனைத்து நிகழ்ச்சி சொந்தங்களையும் இணைத்துக்கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். நன்றி
1: நன்றி சார்.
0: நன்றி. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 11:11.

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்றின்

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த லைலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 11:22 நிமிடமாய் கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01127 775 00 அல்லது 01127 775 1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் சமூக வலைத்தளங்களூடாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுடைய மனதிவென்று இனிமையான கவிதைகளோடு இன்றைய வசந்தங்களா தற்போது அழைப்பில் ஒரு அன்பான நேய சொந்தம். அன்பான வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? சுகம் மருள் மொழி. சாப்பிட்டீங்களா?
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? நிகழ்ச்சியினுடைய பாடல்கள் படிச்சிருக்கா? ரொம்ப நன்றி. கவிதை சொல்லுவீங்களா? கவிதை எழுதுவீங்களா? நாங்களும் பாடல்கள் கேட்கலாம். ரொம்ப நன்றி. அனைத்து நேய சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் நிகழ்ச்சியோடு கேட்கலாம். நேரம் சரியாக 11:25 நிமிடம்.

0: 2.6 உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்ப ஆச்சு.

0: இதய துடிப்பும் கூட இசையோடு கலக்கும் இடம் வசந்த நிலா. வசந்த நிலா, வசந்த நிலா.
1: காஜலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 11:43 நிமிடமாய்க் கொண்டிருக்கின்றது. இனிமேற பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இனிமேற பாடல்கள் நேரம் சரியாக இரவு 11:43 நிமிடமாய்க் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் வலைப்பினை ஏற்படுத்தலாம் என்னும் ஒரு கொள்கை நேர்காலமே உங்களுக்காக காணப்படுகின்றது. அலைக்கமணிய தொலைபேசி இருக்கும் 0312-7175-0301-0312 7175-111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினூடாக பேசுவதற்காக அன்பானுடைய சொந்த அன்பான வணக்கம். அன்பான வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்கப்பா? ரஷிதா கான். எப்படி இருக்கீங்கப்பா?
2: நல்ல சுகமா இருக்கு.
1: சாப்பிட்டீங்களா? நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா? ரொம்ப நன்றி. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக, யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்?
2: உங்களுக்காகவும்
1: அனைத்து நிகழ் சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. காற்றலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய அன்பான நேயர் பேஸ்புக் சந்தங்களையும் தற்போது இணைத்துக் கொண்டு பயணிக்கலாம். ஹாய் அன்பான வணக்கம் நடவடிக்கைகள் சோர் என்று சொல்லி ஜனய ஜெயாந்தன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. மற்றும் ஹாய் அன்பான வணக்கம் சொல்லி தயாகரன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. கொஸ்லாந்தையிலிருந்து கிருஷ்ணன் அன்பான வணக்கம் சொல்லி சேலம் சிவா அன்பான வணக்கம். ஹட்டன் கலா தேவி ஐயாதுரை நிகழ்ச்சியை நாங்களும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் என்று அவனாசி வைஜெயந்தி மாலா செல்வத்துறை நந்தகுமார் புவனேஸ்வரன் மங்கை கரசி நட்பட்டி முறை ஏபிசி வித சர்தார் அக்கறிப்பற்று பப்டில நிஷா அக்கறிப்பற்று அப்துல் காதர் ஹாய் ப்ரோ இனிமையான இரவு பொழுது வணக்கம் நடும் நிகழ்ச்சியோட ஹெடன் டெம்பிள்ஸ் டவுலர் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கின்றன என்று கண்ணன் அன்பான வணக்கம் சொல்லி ஸ்மைல் மற்றும் நீர்கொழும்பு ஷேம்குமார் இந்த கலை அரசு பணிபுரம் மணிகண்டன் நிர்மலா பாலா ஸ்டீவன் டெய்லர் ஸ்டீவன் மற்றும் ஆறுமுகம் ரமேஷ் பார்வதி நிஷாந்தன் ஹாய் அன்பான வணக்கம் நடும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி ஆரியம்பதி இதய ரத்னம் ஹாய் அண்ணா பாடல்கள் எல்லாமே சூப்பர் அண்ணா. நான் பிறக்கும் போதே என் அம்மா இறந்துட்டாங்க. அம்மாவுக்கு ஒரு கவிதை, பேசியும் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் பேசாமல் புரிந்து கொள்ளும் உறவு அம்மா. கேட்டும் கொடுக்காத தெய்வங்களுக்கு மத்தியில் கேட்காமல் கொடுக்கும் தெய்வம் என்னுடைய அம்மா என்று சொல்லியிருக்காங்க. ஆஷினி அப்புறம் பெட்டிக்குள்ள இருந்து வணக்கம் சொல்லி புவனேஸ்வரன் மங்கை கரசி பவானி சந்திரகலா கொழும்பு 15 ரமேஷ்கான் ஜெயசீலன் கடுவலை மனோ மற்றும் கந்தன் ரவிச்சந்திரன் நிஷா நிஷா சாமிமலை சிங்கரவத்தி டி கே தினேஷ் பூ மோதல் படித்தல் வடிவேல் மும்தாஜ் பேகம் குஜகன் யசோதினு ஜகான் ஹரிஷா ஹரிஷ் முத்தையா காளிமுத்து மற்றும் நிஷா பசரி வீஸ் பாலச்சந்திரன் கருங்காலிச்சோலை மில்டன் ஹாய் அன்பான வணக்கம் சொல்லி இனிமையான வணக்கம் நல்ல நிகழ்ச்சியோடு ஷபி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. நூறு நசூர் மற்றும் சென்னையிலிருந்து நாகராஜன் ஹாய் டிலுக்ஷன் வணக்கம் நான் நிகழ்ச்சியோடு என்ற பலாங்குடி குமாரி செல்வசன்னதி சுதன் மற்றும் வினோ பண்டாரமலையிலிருந்து ஹாய் அன்பான வணக்கம் நான் நிகழ்ச்சியோடு என்று அலைந்துள்ள அல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் மற்றும் பாலா கார்த்திகா வசந்தகுமார் சப்குல் கந்த மற்றும் யுவினிச்சன் அன்பான வணக்கம் சொல்லி ராஜா பண்டாரவலி ஹாய் அன்பான வணக்கம் நான் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி பசரி கஜேந்திரன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் கஜேந்திரன். வேளாண் கல தோட்டத்திலிருந்து நிமல்குமார் அன்பான வணக்கம் சொல்லி நடும் நிகழ்ச்சியோடு என்று அனைத்து நிகழ்ச்சிகளையும் இணைத்துக் கொண்டு இன்னும் இனிமையான பாடல்

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: நடக்கிறது நம்ம ஆச்சு.

0: என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன்.
1: ஒழுக்கம் இந்த பாடல் இவ்வாறு வாகா திரைப்படுத்திலிருந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல். நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் சந்தோஷமான நன்றிகள் கோரி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் விவேகானந்த ராஜா. டிலுக்ஷன் லவ் யூ கைஸ்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM.
2: Yes, I love this idiot. I love this love.

நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

0: 102.6, 102.8. This is Vasandam FM.
1: தாமரை கொடி தரையில் வந்ததெப்படி, மல்லிகை கொடி உந்தன் மன

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

0: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
1: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
0: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
0: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான்

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 நாடு முழுவதும் 102.6

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நேயர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கேற்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: அன்றாடம் வாசல் தெளிக்கிறது அப்படிங்கறது நம்முடைய கடமைகள்ல மிக முக்கியமான ஒண்ணு. ஒரு காலத்துல நம்முடைய பெரியோர்கள் சாணம் கரைச்சி வாசல் தெளிச்சாங்க, ஒரு நல்ல கிருமி நாசினியாக அது இருந்துச்சு. இன்னைக்கு சாணத்துக்கு வழி இல்ல அப்படின்னு வெறுந்தண்ணியில பலரும் வாசல் தெளிக்கிறாங்க. நியாயமா வெறுந்தண்ணிய வாசல்ல தெளிக்க கூடாது, நல்ல காரியத்துக்கு அந்த மாதிரி நாம செய்ய மாட்டோம். அப்ப இப்ப என்ன செய்யறது? நாம தெளிக்கக்கூடிய தண்ணியில ஒரே ஒரு சிட்டிக மஞ்சள் பொடி கலந்துக்கோங்க. மஞ்சள் கலந்த அந்த நீரை மங்கள நீராக நம்ம வாசல்ல தெளிக்கிற போது நம்முடைய வீட்டுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இனிமே மறந்துடாதீங்க, வாச தெளிக்கும் போது வெறுந்தண்ணிய பயன்படுத்தாது, ஒரே ஒரு சிட்டிக மஞ்சள் பொடி கலந்த தண்ணீரை பயன்படுத்தலாம்.

நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேரு வணக்கம். இன்றைய நாள் 2024 ஆண்டு மே மாதம் 19 திகதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதின் வாழ்த்துகள் விடியல் நிகழ்ச்சி உடந்திருக்கிறோம். இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பான ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளிலும் கூட ஏராளமான உறவுகள் பிறந்த நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னா அளிக்க வேண்டிய இடுக்க 0127 5001 அதே போல 0127 5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் கூட இணைந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

102 சுமார் 102 சமைத்த அலைவரிசையில் வசந்தத்தின் காலை பொழுதின் வாழ்த்துக்கள் வெளியில் நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இன்றைய நாளிலையும் கூட ஏராளமான உறவுகள் தங்களுடைய அன்பானவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அன்பான கால நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் சொல்லி கென்யா குறிஞ்சாங்கிலிருந்து அசுர்தேன் நூர்ஜகான் அன்பர் ரிகா ஸ்ரீயா ஸ்ரீனா குட்டியும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை வணக்கம் சகோதரி, அன்பு உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் நலமுடனும் வளமுடனும் அமைந்திட நல்வாழ்த்துக்கள் சொல்லி கழக சண்முகநாதன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. கொஸ்லந்தி கிருஷ்ணகாந்தி வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பு கலந்த கிணிய காலை வணக்கம் சகோதரி, மஸ்கெலிய மவுசா கிளையைச் சேர்ந்த முகுந்தன் அனு தம்பதியின் செல்வ புதல்வி செல்வி சான்வி இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறாரால் வாழ்த்துறாங்க. சக்திவேல் ஜெயலட்சுமி லோகநாதன் கௌரி டிஷான் டிலான் சஜீவன் லுக்ஷனா ரித்திக் ஆகியோரும் வாழ்த்துறதா பதிவிட்டிருக்காங்க. இன்பரமான இனி வணக்கம் அக்கா, இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி புலத் சிங்கிலிருந்து நிவேதி லலித் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான இனி காலை நேர வணக்கம் ஆர்ஜே ஸ்ரீ ஸ்ரூபி, நானும் நிகழ்ச்சியோடு சொல்லு பெரிய நிலாவணையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் பட்டித்திடலிருந்து கமலஹாசன் யசோதா நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் கொழும்பு 15 மோதிரை தர்ஷினி குணசீகரம் நிகழ்ச்சியோடு தான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் சொல்லி கின்யா மகரூப் நகர் நசூரும் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

குயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்.

காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடியல் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறோம். நீங்களும் கூட உங்களுடைய அன்பானவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னா அழைக்க வேண்டிய இலங்கை 0312-5001 கதைப்புள்ள 0312-5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். அன்பான இனிகால் நேரம் வணக்கம் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லி நட்பட்டி முனையிலிருந்து சர்தார் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிகால் நேரம் வணக்கம் தெமோதர கோகுலாதித்ய குடும்பத்தினர் வசந்த முறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். செவ்வாய் ரகங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஸ்ரீரூபி நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை வணக்கம் சொல்லி நாவலப்பட்டியிலிருந்து கிருஷ்ணசாமியும் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அன்பான காலை நேரம் வணக்கம் வளமை போன்ற நானும் நிகழ்ச்சியோடு உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் சொல்லி அக்கறை பற்ற பொப்டேலஸ் இருந்து நிஷா நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கொழும்பு 15 ரமேஷ் காந்தன் ஜெயசீலன் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான இனி கால நேர வணக்கம் வெள்ளவத்தையிலிருந்து செல்லசாமி பிரபாத் மனைவி நிர்மலா தேவி மகள் டிலக்ஷானி மகன் ஜனுக்ஷன் மற்றும் மஸ்கல்ய சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் அன்பான இனி கால நேர வணக்கம் சொல்லி கட்டுக்கலை ட்ரைடன் சந்தியாகவும் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராமம் ஹரோல் சந்திரா இனிமையான காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் இனிய காலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் சகோதரி நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி பங்குடாவளியிலிருந்து சுதாகர் மேகலா மகள் அக்ஷயா பார்கவி ஷர்பின் காளிமுத்து அனைவரையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி நலமா இருக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் ரொம்ப சுபரா இருக்கேன் வாழ்த்துக்கள் சொல்லி குமுதராஜா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் இனிமையான காலை நேர வணக்கம் டிக்கோயா தரவளை மேற்பிரிவிலிருந்து துரிராஜ் மகாலட்சுமி துலக்ஷன் சுவாஷினி பிரவீனா அருண்மொழி புஷ்பராணி திருச்செல்வம் சண்முகநாதன் ஆகியோரையும் நிகழ்ச்சி உடந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் மாய் சிஸ்டர் அன்பான இனி கால நேர வணக்கம் எப்படி சுகம் நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன் நானும் நிகழ்ச்சியோடு மனைவி ஜனசுந்தரி மகன் ஜனான் மகள் அனுஷ் செரீனா ஆகியோரையும் நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டு பாடல் தரங்கள் சொல்லி கொழும்பு 10 நடந்து தேவசகாயம் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க.